உறவு நிலையாக மேம்பட்டு வருவதாய் கூறியிருக்கிறார். பல ஆண்டுகள் நீடித்த பதற்றத்துக்கு பிறகு இரு நாடுகளும் உறவை பலப்படுத்த தொடர்ந்து முயற்சி எடுப்பதாக அவர் சொன்னார். பிரிக்ஸ் உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொள்ள சீன அதிபர் ஷி ஜின்பிங் புதுடில்லி சென்றுள்ளார். அவர் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்வது 7 ஆண்டுகளில் இதுவே முதல் முறை. எல்லை பூசல்களை நிவர்த்தி செய்து அரசதந்திர உறவை வலுப்படுத்த இரு தலைவர்களும் இணக்கம் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே இந்தியாவும் சீனாவும் மத்திய கிழக்கில் அமைதியை நிலைநாட்டுவது குறித்த கூட்டு பிரகடனத்தை வெளியிட்டுள்ளனர். எல்லா தரப்பும் அமைதி காக்க வேண்டும் என்று அவை கேட்டுக்கொண்டன. சர்ச்சைக்கு தீர்வு காண தேசிய அக்கறைகளை மதிக்கும் மற்ற வழிகளை நாடும்படி இரு நாடுகளும் கூறின. ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சி படை செங்கடலில் தனது பிடியை கடுமையாக்கி வரும் நிலையில் சவுதி அரேபியா தனது எண்ணெய் விநியோக பாதையை மூடியிருக்கிறது. ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்ட பிறகு சவுதி அரேபியா தனது கிழக்கு மேற்கு விநியோக பாதையை பெரிதும் நம்பியிருந்தது. தனது எண்ணெய் விநியோக கட்டமைப்பின் மீது ஆகாய தாக்குதல் நடத்தப்பட்டதால் முன்னெச்சரிக்கையாக அந்த முடிவை எடுப்பதாய் அது சொன்னது. இதனால் எண்ணெய் விலை இன்னும் உயரக்கூடும். ஆளில்லா வானூர்தி ஈராக்கிலிருந்து அனுப்பப்பட்டதாக சவுதி அரேபியா நம்புகிறது. சிங்கப்பூரின் கைட் ஃபாயிலிங் எனும் நீர் சாகச விளையாட்டு வீரர் மேக்ஸ் மேடர் மீண்டும் ஐரோப்பிய பொது விருது போட்டிகளில் வெற்றியாளர் பட்டத்தை பெற்றுள்ளார். அவர் தொடர்ச்சியாக 3ஆம் முறையாய் அந்த பட்டத்தை பெறுகிறார். 2021 2022 கூட அவர் வெற்றி வாகை சூடினார். 2024 ஒலிம்பிக் போட்டிகளில் மேடர் அந்த விளையாட்டில் சிங்கப்பூருக்கு வெண்கலப் பதக்கத்தை பெற்றுத்தந்தார். ஐரோப்பிய பொது விருது போட்டி துருக்கியவின் அக்யா நகரில் நடைபெற்றது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: வீட்டில் போக்குவரத்து நிலவரம்.
1: நாங்கள் கண்காணித்து வரும் சாலைகளில் போக்குவரத்து சீராக உள்ளது. இருந்தாலும் வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
7: ஆமா, அதன் மூலம் நான் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
6: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
7: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிறேன். விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
6: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
7: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
6: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
8: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம். வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
6: சரி, உங்களுக்கே தெரியும், கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய iPhone 18 Pro Max-க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1-க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50 விழுக்காடு தள்ளுபடி மற்றும் M1-ன் பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg சென்று வேரியபிள் அப்பச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய iPhone 18 Pro Max-ஐ இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு செப்டம்பர் 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.

0: பருத்தி நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: அதிசய உலகம்.
5: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
6: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
7: ஒலி 9:08.

0: ஒலி ஒன்பது ஆரியத்தில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இப்பொழுது நம்ம சினிமா சினிமா என்ற ஒரு விளையாட்டை விளையாட போறோம். ஆமா, நான் ரொம்ப அவளை காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன ஒரு விளையாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு நபருக்கு, இந்த ஒரு நடிகருக்கு இன்று பிறந்த நாள். அவர் ஒரு படத்துல நடிச்சிருக்காரு. அந்த படத்துல இருந்து வந்த ஒரு கண்காட்சியை நான் ஒளிபரப்ப போறேன். அதாவது அந்த காணொலியில இருந்து இருக்கிற ஒலியை மட்டும் நான் ஒளிபரப்ப போறேன். அது என்ன படம், யாருடைய பிறந்த நாள், யார் அந்த நடிகர் என்பதை நீங்க சரியா கண்டுபிடிச்சு 9678898 என்ற எண்ணுக்கு அனுப்பி வைக்க போறீங்க. தயாரா இருப்பீங்க நம்புறேன். இது உங்களுக்கான காணொலியோடைய ஒளிபரப்பு. இதோ
1: உனக்கு பயம், என்ன பார்த்து பயம், என்னுடைய ஸ்டைல், கிரேஸ், சார்ம் இதெல்லாம் பார்த்து மயங்கிருவேன்னு பயம் இல்ல? அப்ப இல்லன்னு ப்ரூவ் பண்ண.
0: ஆமா நேயர்களே, இந்த ஒரு ஒளிபரப்பு தான். ஆனா அந்த ஒரு பாடல் வருது இல்லையா, அந்த பாடலை வைத்தே இது என்ன படம் என்பதை அனைவரும் கண்டுபிடிச்சு இருப்பீங்க. ஆனா இருந்தாலும் சற்று கடினமா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இந்த ஒரு ஒளிபரப்பை நான் ஒளிபரப்பியிருக்கேன். சரியான பதில சொல்லுங்க, தவறான பதில சொன்னாலும் பரவாயில்ல, சரியான பதிலுக்காக வானொலி பக்கமாவே காத்திருங்க. இது ஒளி 9 6 8 கேட்டாலே பரவசம்.

0: சேவையில் போக்குவரத்து நிலவரம்.
1: வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. துவாசி நோக்கி செல்லும் பிஐ கிளெமென்டி வெளியேற்றத்திற்கு அருகே வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. சாங்கியை நோக்கி செல்லும் பிஐ புகிர்பாத்தோக் சாலை, அதற்கு பிறகு சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒன்றாம் தடத்தை தவிர்க்கவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: வர வர தினசரி செலவு அதிகரிச்சுகிட்டே போகுது.
7: சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடுங்கிறதால உலக நடப்புகள் நம்மள பல விதங்கள்ல பாதிக்கலாம். ஆனா நல்ல வேளையா அதை சமாளிக்க அரசாங்கம் நமக்கு துணையா இருக்கு.
8: பட்ஜெட் 2026ல வாழ்க்கை செலவின சிறப்பு தொகை வர இருப்பதா கேள்விப்பட்டேன்.
7: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தை கருத்துல கொண்டு ஆதரவு வழங்கும் வகையில ஏப்ரல் மாதத்துல இது மேம்படுத்தப்பட்டுச்சு. தகுதியுள்ள சிங்கப்பூர்களுக்கு இந்த மாதம் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை கிடைக்கும். இது முன்பு இருந்த 200 வெள்ளி முதல் 400 வெள்ளி வரையிலான தொகையை விட அதிகம்.
8: நல்லதுதான். இதுக்கு நாம விண்ணப்பிக்கணுமா?
7: தேவையே இல்ல. நீங்க தகுதி பெறுபவரா இருந்தா உடனே கிடைக்கும். தொகை கிடைப்பதற்கு முன்னாடியோ கிடைச்ச பிறகோ குறுஞ்செய்தி மூலம் நமக்கு தகவல் தெரிவிக்கப்படும்.
9: செப்டம்பர் 9 முதல் 2.4 மில்லியன் சிங்கப்பூரர்களுக்கும் அதிகமானோர் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை செலவின சிறப்பு தொகையை பெறுவர். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/special-payment.
10: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
11: உங்களுக்கு சமைக்க தெரியாதா அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
12: டேக் ஆனியன், கட் கட் கட் ஸ்மால் பீசஸ், புட் சின்ன சட்டி, புட்டு இந்த அடுப்பு.
11: சுவையாகவும் சுலபமாகவும் சமைக்கணுமா?
13: காய்கறியா நறுக்கி கழுவ கூடாது, கழுவி நறுக்கணும்.
11: ஆரோக்கியமாகவோ கம கமனு சமைக்கணுமா?
14: பருப்பு வெந்ததும் பாசம் வந்ததும் பாசம் சேர்த்து எனக்கு.
11: சுவாரஸ்ய சமையல் குறிப்புகள் உங்களுக்காகவே ஒலி 968 திங்கள் முதல் வெள்ளி வரை. இவ்வங்கத்திற்கு ஆதரவு
15: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
11: ஒலி 968.
16: என்னமோ நாங்க உங்க கூடயே இருப்போம்.
17: சகியே சகியே சகித்தால் என்ன,
11: உங்க விருப்ப பாடல்களும் இடம்பெறும்.
18: நீதானே எந்தன் பொன் வசந்தம்.

நடிகருடைய பெயருக்கு நடுவுலதான் பலருக்கும் ஒரு சில சந்தேகங்கள் எழும்பி இருக்குது. ஒரு சிலர் வந்து மோகன் அவர்கள் சொல்லிருக்கீங்க, ஒரு சிலர் கார்த்திக் அவர்கள் சொல்லிருக்கீங்க. சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கார்த்திக் அவர்களுடைய பிறந்த நாள் தான் இன்று கொண்டாடப்பட்டு வருகின்றது. பலரும் சரியான பதில சொல்லிட்டு வர்றீங்க, ஆனா ஒரு சிலர் வந்து மோகன் அவர்கள்னு சொல்லியிருந்தாலும் கூட சவரிமுத்து, சிதம்பரம் மற்றும் பிரியா, ராணி, வனிதா, உமா மற்றும் மணி, புஷ்பா, கோமதி, ஆனந்தன், தேவகி இவங்க எல்லாரும் கார்த்திக் என்ற சரியான பதில சொல்லியிருக்காங்க. நடிகர் கார்த்திக் என்பதுதான் சரியான பதில். இன்னும் நிறைய பேர் உங்களுடைய பதில்களை, சரியான பதில்களை சொல்லிட்டு வரீங்க, ஆனா நீர தாமதமாக அனைவருடைய பெயரையனால சொல்ல முடியல. கவலைப்படாதீங்க, அடுத்த போட்டியில கண்டிப்பாக பங்கு பெறுங்க. அதுல நான் உங்களுடைய பெயரை நான் சொல்றேன், ஏன்னா அடுத்து 9 மணில இருந்து நம்ம டிக்டாக் லைவுக்கு போக போறோம். அதனால உங்களுக்கு டிக்டாக் இருந்தா டிக்டாக் லைவ் மூலியமா என்னுடன் இணைந்துருங்க. நம்ம ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். நான் அவளை காத்துக்கிட்டு இருக்கேன், நீங்களும் அவளை காத்துக்கிட்டு இருக்கீங்க நம்புறேன். தொடர்ந்து இணைந்துருங்க. இது 9:08 கேட்டாலே பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

0: வாகனங்கள் பழுதாக இருக்கின்றன. பிஐஏ நோக்கி செல்லும் கேஜி பிரிக்லேண்ட் சாலை, அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. எஸ்எல்ஏ நோக்கி செல்லும் சிடி பிராடல் சாலை, அதற்கு பிறகும் வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. துவாசை நோக்கி செல்லும் பிஐஇ கிளெமண்டி வெளியேற்றத்திற்கு அருகே வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எஸ்எல்ஏ நோக்கி செல்லும் சிடி அங்முக்கிய அவென்யூ 3 வெளியேற்றத்திற்கு அருகே சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மேலும் துவாசை நோக்கி செல்லும் பிஐஇ கேபிஏசிபிஇ, அதற்கு பிறகு சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 5 தடத்தை தவிர்க்கவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: வாயிலாக ஒலி 968 கேட்டுக்கொண்டிருக்கும் நீர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது மீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 968
1: கேட்டாலே பரவசம்.
2: ஒலி 968 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இன்னும் சற்று நேரத்துல நம்ம டிக்டாக் லைவ், அதுல போய் ஒரு கலந்துரையாடல்ல ஈடுபட போறோம். ஆமா, அதே நேரத்துல நீங்க ஒலி பக்கமாவும் இணைந்திருக்கலாம், டிக்டாக் லைவ் அதன் மூலமாவும் நீங்க இணைந்திருக்கலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கலந்துரையாடல்ல ஈடுபட போறோம். இணைந்திருங்க, இது ஒலி 968 கேட்டாலே பரவசம்.

0: வாகனங்கள் பழுதாக இருக்கின்றன. பிஐஏ நோக்கிச் செல்லும் கேஜே பிரிக்லேண்ட் சாலை, அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. எஸ்எல்ஏ நோக்கிச் செல்லும் சிடி பிராடல் சாலை, அதற்கு பிறகும் வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. துவாசை நோக்கிச் செல்லும் பிஐஏ கிளெமண்டி வெளியேற்றத்திற்கு அருகே வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எஸ்எல்ஏ நோக்கிச் செல்லும் சிடி அங்முக்கிய அவென்யூ 3 வெளியேற்றத்திற்கு அருகே சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மேலும் துவாசை நோக்கிச் செல்லும் பிஐஏ கேபிஏசிபிஏ, அதற்கு பிறகு சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 5 தடத்தை தவிர்க்கவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: காரை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 இபிஓ வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம். வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
6: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
7: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50 விழுக்காடு தள்ளுபடி மற்றும் M1 பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg சென்று வேரியபிள் அப்பச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு செப்டம்பர் 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.

வணக்கம் நேயர்களே, இன்னும் சற்று நேரத்துல நான் உங்ககிட்ட கலந்துரையாடலுடைய அந்த தலைப்பை உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்ள போறேன். டிக்டாக் லைவ்லயும் ஒரு சிலர் இணைந்திருக்கிறீங்க. உங்க அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம் மற்றும் காலை பொழுது அருமையா சென்று கொண்டிருக்குது அப்படின்னு நம்புறேன். ஒரு சில 2000களில் வெளிவந்த பாடல்களை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்துல இந்த கலந்துரையாடல நம்ம ஈடுபட போறோம். அதனால நீங்க இன்னும் டிக்டாக் லைவ் ஜாயின் பண்ணலன்னா இப்பவே நீங்க அதுல சேரலாம்.

0: பத்து நிலவரம்.
1: விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. ஏஒய் நோக்கி செல்லும் சிடி அங்கோக்கியோ அவென்யூ ஒன்று, அதற்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. நான்காம் தடத்தை தவிர்க்கவும். மேலும் வாகனங்கள் பழுதாக இருக்கின்றன. சாங்கியை நோக்கி செல்லும் பிஐஇ பிகேஇ, அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. மேலும் சாங்கியை நோக்கி செல்லும் பிஐஇ லார்னி சாலை, அதற்கு பிறகும் வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. வாகனம் ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
7: பாத்தீங்களா, ஓடி போயிட்டாங்க, நீங்களும்
8: ஓடி போறவங்க கூட சுத்தி இங்க தான் வந்தாகணும்.
9: நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க சுத்தி இங்க தான் வருவீங்கன்னு.
10: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
9: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
10: மனசுல உள்ளது எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
9: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு. மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
11: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்.
10: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
9: ரஃபி நவீன் வழங்கும்
12: மறக்காம கேளுங்க.
13: We gonna blow the speakers baby.
12: ஒலி எங்கேயும் எப்போதும்
14: ஏரோப்ளேன் பறக்கிறது பரமேல.
15: ஒன்று 6-8

0: என்ன ஒரு விஷயம் அடிக்கடி இப்பொழுது நம்ம இந்த பேனா என்ற ஒரு விஷயத்த பயன்படுத்த மாட்டிக்கிறோம். அந்த காலகட்டத்தில்னா பேனா வந்து நம்ம சட்டை பைக்குள்ள எப்பொழுதுமே நம்ம கிட்ட ஒரு பேனா இருக்கும். ஆனா இப்பொழுது பேனா என்ற ஒரு விஷயத்த எங்க இருக்கு, பென் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லையே அப்படின்னு நம்ம சொல்லுவோமே தவிர இதோ இந்தாங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இல்லை. ஏன்னா அதிகமா யாரும் பேனா வந்து பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. அதற்கு காரணம் இப்பொழுது கைத்தொலைபேசி வந்து விட்டது. இந்த கைத்தொலைபேசியில இருக்கிற அந்த நோட்ஸ் செயலில தான் ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம டக்குன்னு எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த கைத்தொலைபேசி தான் நம்ம பயன்படுத்துறோம். அப்படி இருக்கும் பொழுது இதை வந்து நம்ம ஓல்ட் ஸ்கூல் பேனாவை பயன்படுத்தணும் நம்ம ஓல்ட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த ஒரு காலத்திற்கு ஏற்ப மாறுபோற சூழ்நிலையை எப்படி நம்ம மாற்றலாம், இல்ல இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா?
1: மலையாள பகவதி மருதாணி வாயால மந்திரத்தை சொன்னேனே, மனம் போல வாழ்கின்ற மகராச நீதானே, குருமேடு கோபுரமாய் தனரேகை தாராளமாய், ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா, சந்திரராய் சூரியராய் உன் பேரு நிலச்சிருக்க, எக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா.

0: விபத்து நிலவரம்.
1: சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. டாங்கியை நோக்கி செல்லும் பிஐஇ துவாபாயோ எக்ஸிட் 16A, அதற்கு பிறகு சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. டாங்கியை நோக்கி செல்லும் பிஐஇ ஜலான் யூனோஸ் நுழைவாயிலுக்கு அருகே சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எஸ்எல்ஏ நோக்கி செல்லும் சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் வே மர்ச்சன்ட் சாலை, அதற்கு பிறகும் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மூன்றாம் தடத்தை தவிர்க்கவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும்
5: மேம்பட்டுநுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 EPO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
6: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய iPhone 18 Pro Max-க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1-க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50 விழுக்காடு தள்ளுபடி மற்றும் M1-இன் பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg சென்று வேரியபிள் அப்பச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய iPhone 18 Pro Max-ஐ இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு செப்டம்பர் 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
7: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன் ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மைல் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies பிரைவேட் லிமிடெட்.
8: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
9: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
10: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
11: தோசை என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
12: கல்லுல ஊத்தும் போது சுவையின்னு கேக்குங்கா, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
13: திங்கள் முதல் வெள்ளி வரை
14: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை.
15: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும்.

0: புலிவன்பதாரியத்துல இணைந்திருக்கிறோம் நேயர்களே. டிக்டாக் லைவ்ல ஒரு சில சுவாரஸ்யமான கலந்துரையாடல நான் ஈடுபட்டு இருந்தேன். பலரும் அவங்களுடைய நிறைய விஷயங்களை பத்தி பகிர்ந்து கொண்டாங்க. நந்தினி அவர்கள் என்ன பகிர்ந்து கொண்டாங்க அந்த கலந்துரையாடல அப்படின்னு கேக்கலாம் வாங்க.
1: காலை வணக்கம், சுஷ்மிதா நந்தினி பேசுறேன். ஓகே, பேனா வந்து இப்ப என்ன பர்சனலி வந்து ரொம்ப கருவுன்னு தான் சொல்லுவேன் சுஷ்மிதா. ஏன்னா இப்ப நான் வந்து வீட்டுல எப்படின்னா ஒரு நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா டக்கு டக்குன்னு என் போன்ல நான் வந்து சேவ் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ நான் எங்க போனாலும் அது வந்து எனக்கு ரெஃபரலுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு பேனா வச்சு நான் பேப்பர்ல எழுதுனா அது மிஸ்பிளேஸ் பண்றதுக்கே எனக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா வந்து நான் இன்னும் பேனா நான் யூஸ் பண்ணுவேன். எப்பனா லைக் ஒரு பெரிய ஈவென்ட் வீட்டுல செய்யறேன், ஒரு விசேஷம் செய்ய போறேன், இல்லைன்னா ஒரு பெரிய பட்ஜெட் போடணும் அப்படின்னா அதை வந்து நான் பேனா வச்சுதான் நான் வந்து எழுதுவேன். சோ அந்த மாதிரி சமயத்துல இன்னும் நான் பேனா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நன்றி கிஷ்மிதா.
0: நன்றி நன்றி நந்தினி அவர்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு. ஏன்னா அதிக அளவுல இப்பொழுதுனா நம்ம வந்து கைத்தொலைபேசி தான் பயன்படுத்துறோம். ஏன்னா நம்ம கைக்குள்ளேயே இருக்குது எந்த ஒரு விஷயம் என்றாலும் இதை நாடிதான் நம்ம செல்றோம். அது ஒண்ணும் தப்பு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் டக்குன்னு நம்ம எடுக்கணும் அப்படின்னா இந்த கைத்தொலைபேசி தான் நம்ம எடுக்கிறோம். அந்த வகையில நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு தான் சொல்வோம். ஏன்னா அந்த காலகட்டத்துல ஏதாவது ஒண்ணு எழுதணும் அப்படின்னா நம்ம கையில எழுதுவோம். அப்போனா உங்களுடைய நம்பர் என்ன அப்படின்னு கேட்டா ஒரு சிலர் வந்து பேனாவை எடுத்து கையில எழுதுவாங்க. அதனா அந்த காலம்னா மாறி இப்பொழுது நம்ம கைத்தொலைபேசியை பயன்படுத்தி எல்லா விஷயங்களையும் எழுதி வச்சுக்கிறோம். பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. தொடர்ந்து நம்ம இது போன்ற டிக்டாக் லைவ் மற்றும் வாட்ஸ்அப் மூலியமாக ஒரு சில கலந்துரையாடல ஈடுபடலாம். ஏதாவது ஒரு முக்கியமா இந்த ஒரு தலைப்பை பத்தி பேசினா எனக்கு இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும், எனக்கு இன்னும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நீங்க ஏதாவது நினைத்தீர்கள் அப்படின்னா அந்த தலைப்பு என்ன அப்படின்னு நீங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கு பிறகு அந்த ஒரு தலைப்பு பற்றி தனிப்பட்ட தலைப்பு பற்றி நான் ஆராய்ச்சி செய்யறேன். அந்த ஆராய்ச்சிக்கு பிறகு அந்த ஒரு தலைப்பு பற்றியும் நம்ம பேசலாம் நேயர்களே. அதனால ஏதாவது ஒரு தலைப்பு பற்றி பேசணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை பற்றி என் கிட்ட பகிர்ந்து கொள்ளலாம். தொடர்ந்து வானொலி பக்கமாவே இணைந்திருங்க. உங்களுக்காக ஒரு சில 2000களில் வெளிவந்து பாடல்கள் வரவிருக்கின்றன. ஜில்லா படத்துல இருந்து வந்த பாடலை கேட்டோம். அடுத்து உங்களுக்காக ஐ படத்துல இருந்து ஏராளமானவர்களுடைய இசையில ஒரு பாடல் வரவிருக்கிறது. கேட்டு மகிழுங்கள். இது ஒலி 968 கேட்டாலே பரவசம்.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
2: சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. டாங்கியை நோக்கி செல்லும் PIE துவாபாயோ எக்ஸிட் 16A, அதற்கு பிறகு சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. டாங்கியை நோக்கி செல்லும் PIE ஜலான் யூனோஸ் நுழைவாயிலுக்கு அருகே சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. SLA நோக்கி செல்லும் சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் வே மர்ச்சன்ட் சாலை, அதற்கு பிறகும் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மூன்றாம் தடத்தை தவிர்க்கவும்.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

ஒலிவன் வித ஆரியத்தில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நேற்று இன்று நாளை இந்த படம் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு படம். இந்த படத்துல இருந்து வந்த பாடல் நம்ம கேட்க போறோம். அதற்கு பிறகு 10 மணி செய்திகள் உங்களுக்காக வரவிருக்கின்றன. வானொலி பக்கமாக இணைந்திருங்க. அதற்கு பிறகு எனக்கு மிகவும் பிடித்தமான அங்கம், உங்களுக்கும் மிகவும் பிடித்தமான அங்கம், பழைய பாடல்கள் அங்கம். இது ஒலிவன் வித ஆரியத்தில் கேட்டாலே பரவசம். இது கிருஷ்மிதாவுடன் ஒலியினுள்ள

வணக்கம். காலை மணி 10, மீடியாகாப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹீரா பேகம். பிரிக்ஸ் கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகள் மத்திய கிழக்கில் அமைதியை நிலைநாட்டுவது குறித்த கூட்டு பிரகடனத்தை வெளியிட்டுள்ளன. எல்லா தரப்பும் அமைதி காக்க வேண்டும் என்று அவை கேட்டுக்கொண்டன. சர்ச்சைக்கு தீர்வு காண தேசிய அக்கறைகளை மதிக்கும் மற்ற வழிகளை நாடும்படி நாடுகள் கேட்டுக்கொண்டன. பிரிக்ஸின் 11 நாடுகள் மாநாட்டிற்காக இந்திய தலைநகர் புதுடில்லியில் கூடியுள்ளன. மத்திய கிழக்கில் அதிகரிக்கும் பதற்றம் குறித்து அவை அக்கறை தெரிவித்தன. குடியிருப்பு பகுதிகளில் வேண்டுமென்றே தாக்குதல் நடத்துவது, ஐக்கிய நாட்டு அணுசக்தி பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு உட்பட்டு இயங்கும் அணுவாயுத வசதிகளை குறிவைப்பது போன்றவற்றை பிரிக்ஸ் சாடியது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவு நிலையாக மேம்பட்டு வருவதாய் கூறியிருக்கிறார். பல ஆண்டுகள் நீடித்த பதற்றத்துக்கு பிறகு இரு நாடுகளும் உறவை பலப்படுத்த தொடர்ந்து முயற்சி எடுப்பதாக அவர் சொன்னார். இருநாட்டு வணிக தொடர்புகளையும் போக்குவரத்து இணைப்புகளையும் வலுப்படுத்த இந்திய பிரதமரும் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் உறுதி தெரிவித்தனர். பிரிக்ஸ் உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொள்ள திரு சி புதுடில்லி சென்றுள்ளார். அவர் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்வது 7 ஆண்டுகளில் இதுவே முதல் முறை. மிகப்பெரிய AI தொழில்நுட்ப நிறுவனமான என்த்ராபிக்கின் தலைமை நிர்வாக அதிகாரி டேரியோ அமோடே, நிறுவனங்கள் AI தொழில்நுட்ப வளர்ச்சியை கவனமாக கையாள வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அதிநவீன ஆற்றல் கொண்ட அந்த தொழில்நுட்பத்தால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் குறித்து அக்கறைகள் எழுந்துள்ள நிலையில் அவர் அவ்வாறு கூறியுள்ளார். AI மாதிரிகளின் திறன்களை மேம்படுத்தும் வேகத்தை நிறுவனங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று திரு அமோடே கேட்டுக் கொண்டுள்ளார். ஓபன் AI நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி சாம் அல்ட்மனும் XAI நிறுவனத்தின் உரிமையாளர் இலான் மஸ்கும் அந்த கருத்தை ஆமோதித்துள்ளனர். திரு அமோடேயின் கணிப்புகளை ஒப்புக்கொள்வதாக இருவரும் தெரிவித்தனர். ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சிப்படை செங்கடலில் தனது பிடியை கடுமையாக்கியிருக்கும் நிலையில் சவுதி அரேபியா தனது எண்ணெய் விநியோக பாதையை மூடியிருக்கிறது. ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்ட பிறகு சவுதி அரேபியா தனது கிழக்கு மேற்கு விநியோக பாதையை பெரிதும் நம்பியிருந்தது. தனது எண்ணெய் விநியோக கட்டமைப்பின் மீது ஆகாய தாக்குதல் நடத்தப்பட்டதால் முன்னெச்சரிக்கையாக அந்த முடிவை எடுப்பதாய் அது சொன்னது. இதனால் எண்ணெய் விலை இன்னும் உயரக்கூடும். ஆளில்லா வானூர்தி ஈராக்கிலிருந்து அனுப்பப்பட்டதாக சவுதி அரேபியா நம்புகிறது. ரஷ்யா உக்ரைனில் நடத்திய ஆகாய தாக்குதல்களில் 10 பேர் கொல்லப்பட்டனர், பலர் காயமுற்றனர். உக்ரைனின் கப்பல்களையும் ஆலைகளையும் குறிவைத்து தாக்கியதாக ரஷ்யா கூறுகிறது. நேற்று நடத்தப்பட்ட தாக்குதல்களில் குடியிருப்பு கட்டடங்களும் நாடெங்கும் இருக்கும் உள்கட்டமைப்புகளும் சேதமுற்றதாக உக்ரைனிய அதிகாரிகள் தெரிவித்தனர். பிலிப்பீன்ஸில் பயணிகள் படகு தீப்பிடித்த சம்பவத்தில் மாண்டோர் எண்ணிக்கை 76 உயர்ந்துள்ளது. அதிகாரிகள் மேலும் 41 சடலங்களை மீட்டுள்ளனர். 13 பேரை இன்னமும் காணவில்லை. பலவான் மாநிலத்துக்கு அருகே சம்பவம் நேர்ந்தது. மாண்டோரை அடையாளம் காண தற்போது மரபணு சோதனைகள் நடைபெறுகின்றன. தீ மூண்டதற்கான காரணம் விசாரிக்கப்படுகிறது. சிங்கப்பூரின் கைட் ஃபாயிலிங் எனும் நீர் சாகச விளையாட்டு வீரர் மேக்ஸ் மீடர் மீண்டும் ஐரோப்பிய பொது விருது போட்டிகளில் வெற்றியாளர் பட்டத்தை பெற்றுள்ளார். அவர் தொடர்ச்சியாக 3 முறையாய் அந்த பட்டத்தை பெறுகிறார். 2021 2022 கூட அவர் வெற்றி வாகை சூடினார். 2024 ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளில் மீடர் அந்த விளையாட்டில் சிங்கப்பூருக்கு வெண்கலப் பதக்கத்தை பெற்றுத்தந்தார். ஐரோப்பிய பொது விருது போட்டி துருக்கியவின் அக்கியகா நகரில் நடைபெற்றது. இணையதள சேவை ஊழியர்கள் சாலைகளில் மேலும் பாதுகாப்பாக இருப்பதற்கு உதவ புதிய பயிலரங்கிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த ஈராண்டில் 1400 விநியோக ஓட்டுநர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கு அது கை கொடுக்கும். அதற்காக போக்குவரத்து காவல்துறை, நில போக்குவரத்து ஆணையம், தேசிய விநியோக
வெற்றியாளர் சங்கம் ஆகியவை வேறு சில அமைப்புகளோடு இணைந்துள்ளன. இந்த ஆண்டின் முதல் பாதியில் சாலை போக்குவரத்து விபத்துகள் அல்லது மரணங்களில் சுமார் 55 விழுக்காட்டுச் சம்பவங்கள் மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளுடன் தொடர்புடையவை. சராசரி ஓட்டுநரை விட இணைய சேவை ஊழியர்கள் சாலைகளில் கூடுதல் நேரத்தை செலவிடுகின்றனர். சமூகத்துக்கு முக்கிய சேவையாற்றும் அத்தகைய ஊழியர்கள் பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்த உதவ வேண்டும் என்று 2 உள்துறை அமைச்சர் சிமென் சொன்னார். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: நிலவரம்.
1: வாகனம் ஒன்றுபடுதாக இருக்கிறது. சாங்கியை நோக்கி செல்லும் ECP ஃபோர்ட் சாலை, அதற்கு பிறகு வாகனம் ஒன்றுபடுதாக இருக்கிறது. மேலும் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. SLA நோக்கி செல்லும் CTE மர்ச்சன்ட் சாலை, அதற்கு பிறகு சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
4: வர வர தினசரி செலவு அதிகரிச்சுகிட்டே போகுது.
5: சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடுங்கிறதால உலக நடப்புகள் நம்மள பல விதங்கள்ல பாதிக்கலாம். ஆனா நல்ல வேளையா அதை சமாளிக்க அரசாங்கம் நமக்கு துணையா இருக்கு.
4: பட்ஜெட் 2026 வாழ்க்கை செலவின சிறப்பு தொகை வர இருப்பதா கேள்விப்பட்டேன்.
5: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தை கருத்துல கொண்டு ஆதரவு வழங்கும் வகையில ஏப்ரல் மாதத்துல இது மேம்படுத்தப்பட்டுச்சு. தகுதியுள்ள சிங்கப்பூர்களுக்கு இந்த மாதம் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை கிடைக்கும். இது முன்பு 200 வெள்ளி முதல் 400 வெள்ளி வரையிலான தொகையை விட அதிகம்.
4: நல்லதுதான், இதுக்கு நாம விண்ணப்பிக்கணுமா?
5: தேவையே இல்ல, நீங்க தகுதி பெறுபவரா இருந்தா உடனே கிடைக்கும். தொகை கிடைப்பதற்கு முன்னாடியோ கிடைச்ச பிறகோ குறுஞ்செய்தி மூலம் நமக்கு தகவல் தெரிவிக்கப்படும்.
6: செப்டம்பர் 9 முதல் 2.4 மில்லியன் சிங்கப்பூரர்களுக்கும் அதிகமானோர் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை செலவின சிறப்பு தொகையை பெறுவர். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/special-payment.
4: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
1: காதுக்கு இதமான 50கள், 70கள், 60கள் வெளிவந்த ஒரு சில பாடல்கள் உங்களுக்காக வரவிருக்கின்றன. அரிய பாடல்கள், இதுவரைக்கும் கேட்காத பாடல்கள், ஆனா மனதை நெகிழ வைக்கும் பாடல்கள். TM சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா அவர்களுடைய குரல்ல அந்த அங்கத்தை நம்ம ஆரம்பிச்சோம். அதை தொடர்ந்து உங்களுக்காக மணமகள் தேவை படத்துல இருந்து ஒரு பாடல் வரவிருக்கிறது, கேட்டு மகிழுங்கள். AM ராஜா மற்றும் ஜிக்கி அவர்களுடைய குரல்ல, AM ராஜா அவர்களுடைய இசையில இது உங்களுக்காக.
7: இந்த வார இறுதிய குடும்பத்தோட கொண்டாடுங்க.
8: உங்களுடைய ஒரே தேர்வா இருக்கட்டும், கேட்டாலே பரவசம்.

0: நிலவரம்.
1: வாகனம் ஒன்றுபழுதாக இருக்கிறது. சாங்கியை நோக்கி செல்லும் ECP ஃபோர்ட் சாலை, அதற்கு பிறகு வாகனம் ஒன்றுபழுதாக இருக்கிறது. மேலும் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. SLA நோக்கி செல்லும் CTE மர்ச்சன்ட் சாலை, அதற்கு பிறகு சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.

வயலின் ஒலிகள் உனையே தேடுவேன்.

ஒளி 96.8 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. பலரும் இந்த பாடலை போடுறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு நீங்க கேட்ட பாடல்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க, ஆனா நிறைய பேரு நிறைய பாடல்களை விரும்பி கேட்பதுனால என்னால அனைத்து பாடல்களையும் போட முடியாது. அதனால என்னை மன்னித்து விடுங்கள். இருந்தாலும் அடுத்து 11 மணியில இருந்து 12 மணி வரைக்கும் விருப்ப பாடல் அங்கம் இருக்குதே, அதுலயும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நீங்க கேட்ட பாடல்கள் எல்லாம் நான் போடுறேன். அப்படி இல்லைன்னா மற்றவர்கள் கேட்ட பாடல்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நீங்கள் ஒளியின் உள்ள ஆசம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறீங்க. உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

உனக்கு மட்டுமில்ல, இந்த ஊருக்கு மட்டுமில்ல, இந்த நாட்டுக்கே சொல்றேன்.

0: சாம்சங் கேலக்ஸி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார்ஹப் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகளை ரசியுங்கள். அஞ்சல் அட்டையில் இடம்பெறும் அழகிய இடங்களுக்கு செல்லுங்கள். வணக்கம் கூறி துருவ ஒளியை நோக்கி நடக்கலாம். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com. அழையுங்கள் 6212-9660.
3: புதியதொரு பாகம், என்ன நடந்தது? அவ்வளவுதான், டன்னுக்கு கோபம் வந்தது. அந்த வாகனத்தை மீண்டும் முந்த வேண்டும் என்ற ஆத்திரத்தில் தனது காரின் வேகத்தை மணிக்கு குறைந்தது 122 கிலோமீட்டர் வரை அதிகரித்தார். பிடக் ரசுவா சாலையில் வாகனங்களுக்கு இடையே மாறி மாறி வேகமாக சென்றார். ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மீதும் மோத போனார். அதன் பிறகு என்ன நடந்தது? மீ லிசன் செயலிக்கு செல்லுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவிடப்பட்ட அனைத்து குற்ற வழக்குகளையும் நீங்கள் அங்கே சென்று கேட்கலாம். மீடியா காபோலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.

0: உன் விழிகள்,
1: உன் கத்தியிலும் கூர்மை,
0: உன் இதழ்கள்
1: உன்னை மயக்கும் மதுக்கிண்ணம்,
0: உன் கன்னம்
1: உன் முகம் பார்க்கும் கண்ணாடி,
0: உன் இதயம்
1: உன்னை சிறை வைக்கும் பள்ளியறை.

உங்களுக்கு எப்படி இருக்கு?

மற்றும் 70கள் வெளிவந்த பாடல்களை நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம். கேட்பதற்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு நம்புற, கண்டிப்பா பிடிச்சிருக்கோம். ஏன்னா இந்த பாடல்கள் எல்லாம் தங்கம் இல்லையா, ஓல்ட் இஸ் கோல்ட் சொல்லுவாங்க, அது முற்றிலும் உண்மைதான். அடுத்து உங்களுக்காக 50கள் வெளிவந்த எனக்கு மிகவும் பிடித்தமான பாடல், நான் இந்த பாடல கையால தேர்ந்து எடுத்து போட்டிருக்கேன். இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏ எம் ராஜா மற்றும் பி சுசிலா அவர்கள் பாடிய பாடல் கேட்டு மகிழுங்கள். இது ஒளி 9:06 கேட்டாலி பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

0: ஒலிவன்பதாரியத்தில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. விருப்ப பாடல் அங்கே வந்து விட்டது. அதாவது உங்களுக்கு பிடிச்சமான பாடல்களை நீங்க கேட்கலாம். ஆமா, எந்த ஒரு காலகட்டத்துல இருந்து வந்த பாடலாக கூட இருக்கலாம். பழைய பாடல்கள் அங்கும் அப்படின்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பழைய பாடல்கள் தான் வேணும் அப்படின்னா கூட நான் அதை போடுவேன். ஆனா உங்களுக்கு வேற ஏதாவது பாடல் வேணும்னா கூட நீங்க கேட்கலாம் நேயர்களே. விஜயா அவர்கள் இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. வாங்க, அவர்களோட குரல் பதிவை அமைச்சிருக்காங்க, அதை முதல்ல நம்ம கேட்கலாம்.
1: காலை வணக்கங்க, என் பேர் விஜயாங்க. நான் வந்து ஒரு பழைய படம் கேட்கணும் ஆசைப்படுறேன். படம் வந்து பணத்துக்காக அப்படிங்கிற படத்துல, யாரும் இல்லை இங்கே இடம் இடம் அது சுகம் சுகம் அது தரும் தரும் ஆசை நெஞ்சம் எங்கே வரும் வரும் அது வரும் வரை கொஞ்சம் போரும் போரும். ரொம்ப அழகான ஒரு பாட்டு, அதை முடிஞ்சா போட முடியுமா? நன்றி, வணக்கம்.
0: கண்டிப்பாக, உங்களுக்கு இல்லாத பாடலா விஜயா? இதோ உங்களுக்காக அந்த பாடல் வரவடிக்கிறது. கேட்டு கேளுங்கள். இது ஒலி 968 கேட்டாலே பரவசம். இது கிருஷ்மிதாவுடன் ஒலியினுள் லாசம்.

0: போக்குவரத்து நிலவரம்.
1: விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. துவாசை நோக்கி செல்லும் பிஐ கிளமெண்ட் யாத்திற்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. இரண்டாம் தடத்தை தவிர்க்கவும். மேலும் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. சிடிஐ நோக்கி செல்லும் எஸ்எல்இ லேண்டோ அவென்யூ, அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. வாகன மூட்டிகள் கவனமாக செல்லவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
4: இஷாராவின் 99 சிறப்பு விற்பனை செப்டம்பர் 1-13 வரை. பலவிதமான தங்கநகைகளுக்கு செய்கூலி முற்றிலும் கிடையாது. மற்ற அனைத்து தங்கநகைகளுக்கு செய்கூலியில் 50 விழுக்காடு தள்ளுபடி. வைர நகைகளுக்கும் 30 விழுக்காடு வரை தள்ளுபடி. பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்கூலி இல்லாமலும் வாங்கலாம். இந்த சிறப்பு சலுகைகள் இன்று முதல் செப்டம்பர் 13 வரை மட்டுமே. பலவிதமான தங்கநகைகளுக்கு செய்கூலி முற்றிலும் கிடையாது. இஷாராவின் 99 சிறப்பு விற்பனையை தவறவிடாதீங்க.
5: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50 விழுக்காடு தள்ளுபடி மற்றும் M1இன் பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு செப்டம்பர் 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
1: ஒலி 9.68 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. 60களில் வெளிவந்த ஒரு சில பாடல்கள் உங்களுக்காக அடுத்து வரவிருக்கின்றன. TM சவுந்தரராஜன் அவர்களுடைய குரல்ல வந்த பாடல் சொன்னாலும் வெக்கமடா என்ற பாடல். ஆயுப் அவர்கள் இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. அடுத்ததாக விக்னேஷ் அவர்கள் அவர்களுடைய செல்ல மகளுக்காக அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க. பி சுசிலா அவர்களுடைய குரல்ல வந்த பாடல் நெஞ்சில் ஓர் ஆலயம் படத்துல இருந்து வந்த பாடல். இந்த படத்துல இருந்து எல்லா பாடல்களும் சிறப்பா இருக்கும். ஆமா நேர்களே, இந்த படத்தை நான் பார்த்தது இல்லை, ஆனா இந்த படத்துல வந்த பாடல்கள் அனைத்தையும் நான் கேட்டிருக்கேன். எனக்கு மிகவும் பிடித்த ஒரு ஆல்பம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்துல வந்த அனைத்து பாடல்களுமே என் நெஞ்சில் ஓர் ஆலயத்தை பிடிச்சிருக்கு. அதனால வாங்க இந்த பாடல் நம்ம கேட்கலாம். தொடர்ந்து வானொலி பக்கமாவே இணைந்திருங்க. இது போன்ற ஒரு சில நல்ல நல்ல பாடல்கள் உங்களுக்காக வரவிருக்கின்றன.

0: சூடா ஒரு டீ போடு.
1: டீயாலே போடுவோம்.
2: பராமரிக்கிறாங்க நம்ம திவ்யா, அவங்களதான்
3: சண்டைக்கு வந்திருக்கோம்.

அடுத்து எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பாடல்ல ராதாகிருஷ்ணன் நாயுடு பீஷான்ல இருந்து அவங்க இந்த பாடலை கேட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடல் கே ஜே யேசுதாஸ் அவர்களுடைய குரல்ல வந்த பாடல் இதயம் படத்துல இருந்து இளையராஜா அவர்களுடைய இசையில கேட்டு மகிழுங்கள். 90களில் வெளிவந்த பாடல்.

0: அன்பான வாடிக்கையாளர்களே, ஏபிசி முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து அன்பான வணக்கங்கள். நீங்கள் 100,000 வெள்ளி போட்டால் 200,000 வெள்ளியாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதை தான் நாங்கள் சொல்ல வருகிறோம்.
1: 100,000 வெள்ளி போட்டா ஆண்டு இறுதியில இன்னொரு 100,000? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஏதாவது ஏமாத்துக்கார கம்பெனியா இருக்க போகுது.
0: நீங்கள் நினைக்கலாம், 100,000 வெள்ளி போட்டால் எப்படி 100,000 வெள்ளி உங்களுக்கு கிடைக்கும், இதனால் எங்களுக்கு என்ன லாபம், எப்படி குறுகிய காலத்தில் 100,000 வெள்ளியை உங்களுக்கு நாங்கள் செய்து கொடுக்கின்றோம், அவை யாவும் நாங்கள் கவலைப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் இந்த முதலீட்டில் கவலையே தேவையில்லை.
2: இந்த வலைப்பதிவை தொடர்ந்து கேட்க எங்களுடைய மீ லிசனுக்கு செல்லுங்கள்.

0: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 இபிஓ வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
1: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 தேதி வரை மட்டும்தான்.

0: அப்படி பாடக்கூடாது.
1: பாடவா உன் பாடலை.
0: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா?
2: இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள்,
0: உங்க மனம் கவர்ந்த பாடல்களோ காத்திருக்குங்க.
3: டீ கடைக்கு போவோமா?
2: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை
0: உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
3: எக்ஸாக்ட்லி,
0: கேட்க தவறாதீங்க.
4: தொந்தரவு என்ன, ஒரு ஸ்ட்ராங் டீ சுகர் தூக்கு.

ஒளி ஒன்பதாரியத்துல இணைந்திருக்கிறோம் நேயர்களே. பலரும் நிறைய பேரு இந்த வாட்டி உங்க பாடல்களை கேட்டீங்க, ஆனா நேரம் உண்மையிலேயே எனக்கு இல்ல, அதனாலதான் என்னால நிறைய பேருடைய பாடல்களை போட முடியல. அது மட்டும் இல்லாம முதல் முறை இந்த அங்கத்தை நான் படைக்கிறேன், அதனால ஏதாவது தவறு செஞ்சதுதான் என்ன மன்னிச்சிருங்க. படைத்தது கேட்டதுல எனக்கு இந்த பாடல்கள் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்த முறை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருஷ்மிதா.

வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹீரா பேகம். அதிகமாக மருந்து உட்கொள்ள வேண்டிய மூத்தோருக்கு உதவ பில் பிக்ஸ் எனும் புதிய செயலி சோதனை செய்யப்படுகிறது. தேசிய பல்கலைக்கழக சுகாதார கட்டமைப்பைச் சேர்ந்த மருந்தாளர்கள் அதனை உருவாக்கியுள்ளனர். மருந்துகளை அடையாளம் காணவும் மருத்துவர் கொடுத்துள்ள மருந்து விவரங்களை சரிபார்க்கவும் செயலி உதவுகிறது. ஒவ்வொரு மூத்த நோயாளியும் சராசரியாக 9 மருந்துகளை கையாள்வதாக கண்டறியப்பட்டது. செயலி 4 அதிகாரத்துவ மொழிகளிலும் செயல்படும். அதில் 570 மருந்துகளின் விவரங்களும் அவற்றின் படங்களும் இடம்பெற்றிருக்கும். மூத்தோரும் அவர்களின் பராமரிப்பாளர்களும் அதிகப்படியான மருந்து மாத்திரைகளை சரியாக கையாள செயலி உதவும் என்று மருந்தாளர்கள் நம்புகின்றனர். சிங்கப்பூர் ஃபிட்னஸ் அலையன்ஸ் எனும் சிங்கப்பூர் உடலுறுதி கட்டமைப்பு ட்ரூ ஃபிட்னஸ், ட்ரூ யோகா ஆகிய நிறுவனங்களின் ஊழியர்கள் வேறு வேலை பெற உதவுகிறது. ட்ரூ ஃபிட்னஸ், ட்ரூ யோகா நிறுவனங்கள் மூடப்படுவதாக அண்மையில் அறிவிக்கப்பட்டது. ஊழியர்கள் விருப்பத்திற்கேற்ப வேலை செய்வோர் என சுமார் 230 பேர் கூட்டமைப்பை அணுகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. தேசிய பயிற்றுவிப்பாளர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் சங்கத்துடன் கூட்டமைப்பு இந்த முயற்சியில் இறங்கியுள்ளது. எனினும் கொடுக்கப்படாத சம்பளத்தை பெற்றுத்தர உதவப்போவதில்லை என்று அது சொன்னது. இந்தோனேசியாவில் 240 பேரை ஏற்றிச் சென்ற பயணிகள் படகு நடுக்கடலில் தொடர்பை இழந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெறுகின்றன. படகு ஜாவா கடலில் காணாமல் போனது. சுராபாயா நகரிலிருந்து புறப்பட்டு படகு தென்கலிமந்தானின் பஞ்சார் மசின் நகருக்கு சென்று கொண்டிருந்தது. அந்நகரிலிருந்து சுமார் 150 கிலோமீட்டர் தொலைவில் படகு தொடர்புகளை இழந்தது. அப்போது வானிலை மோசமாக இருந்ததாக கூறப்படுகிறது. யாரும் காயமுற்றதாகவோ உயிரிழந்ததாகவோ இதுவரை தகவலில்லை. பிரிக்ஸ் கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகள் மத்திய கிழக்கில் அமைதியை நிலைநாட்டுவது குறித்த கூட்டு பிரகடனத்தை வெளியிட்டுள்ளன. எல்லா தரப்பும் அமைதி காக்க வேண்டும் என்று அவை கேட்டுக்கொண்டன. சர்ச்சைக்கு தீர்வு காண தேசிய அக்கறைகளை மதிக்கும் மற்ற வழிகளை நாடும்படி நாடுகள் கேட்டுக்கொண்டன. பிரிக்ஸின் 11 நாடுகள் மாநாட்டிற்காக இந்திய தலைநகர் புதுடில்லியில் கூடியுள்ளன. மத்திய கிழக்கில் அதிகரிக்கும் பதற்றம் குறித்து அவை அக்கறை எழுப்பின. குடியிருப்பு பகுதிகளில் வேண்டுமென்றே தாக்குதல் நடத்துவது, ஐக்கிய நாட்டு அணுசக்தி பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு உட்பட்டு இயங்கும் அணுவாயுத வசதிகளை குறிவைப்பது போன்றவற்றை பிரிக்ஸ் சாடியது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவு நிலையாக மேம்பட்டு வருவதாய் கூறியிருக்கிறார். பல ஆண்டுகள் நீடித்த பதற்றத்துக்கு பிறகு இரு நாடுகளும் உறவை பலப்படுத்த தொடர்ந்து முயற்சி எடுப்பதாக அவர் சொன்னார். இருநாட்டு வணிக தொடர்புகளையும் போக்குவரத்து இணைப்புகளையும் வலுப்படுத்த இந்திய பிரதமரும் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் உறுதி தெரிவித்தனர். பிரிக்ஸ் உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொள்ள திரு சி புதுடில்லி சென்றுள்ளார். அவர் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்வது 7 ஆண்டுகளில் இதுவே முதல் முறை. மிகப்பெரிய AI தொழில்நுட்ப நிறுவனமான என்த்ராபிக்கின் தலைமை நிர்வாக அதிகாரி டேரியோ எமோடே, நிறுவனங்கள் AI தொழில்நுட்ப வளர்ச்சியை கவனமாக கையாள வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அதிநவீன ஆற்றல் கொண்ட அந்த தொழில்நுட்பத்தால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் குறித்து அக்கறைகள் எழுந்துள்ள நிலையில் அவர் அவ்வாறு கூறியுள்ளார். AI மாதிரிகளின் திறன்களை மேம்படுத்தும் வேகத்தை நிறுவனங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று திரு அமோடே கேட்டுக் கொண்டுள்ளார். ஓபன் AI நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி சாம் அல்ட்மனும் XAI நிறுவனத்தின் உரிமையாளர் இலான் மஸ்கும் அந்த கருத்தை ஆமோதித்துள்ளனர். திரு அமோடேயின் கணிப்புகளை ஒப்புக்கொள்வதாக இருவரும் தெரிவித்தனர். ரஷ்யா உக்ரைனில் நடத்திய ஆகாய தாக்குதல்களில் 10 பேர் கொல்லப்பட்டனர், பலர் காயமுற்றனர்.
உக்ரைனின் கப்பல்களையும் ஆலைகளையும் குறிவைத்து தாக்கியதாக ரஷ்யா கூறுகிறது. நேற்று நடத்தப்பட்ட தாக்குதல்களில் குடியிருப்பு கட்டடங்களும் நாடெங்கும் இருக்கும் உள்கட்டமைப்புகளும் சேதமுற்றதாக உக்ரைனிய அதிகாரிகள் தெரிவித்தனர். பிலிப்பீன்ஸில் பயணிகள் படகு தீப்பிடித்த சம்பவத்தில் மாண்டோர் எண்ணிக்கை 76 உயர்ந்துள்ளது. அதிகாரிகள் மேலும் 41 சடலங்களை மீட்டுள்ளனர். 13 பேரை இன்னமும் காணவில்லை. பலவான் மாநிலத்துக்கு அருகே சம்பவம் நேர்ந்தது. மாண்டோரை அடையாளம் காண தற்போது மரபணு சோதனைகள் நடைபெறுகின்றன. தீ மூண்டதற்கான காரணம் விசாரிக்கப்படுகிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

நீங்கள் கேட்கவிருப்பது ஒலியின் சிறந்த பத்து பாடல்களின் தொகுப்பு.

0: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 இபிஓ வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
1: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்கைடோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 7400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கிட் ஏர் பயண நுழைவுச் சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் படத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர் கால வண்ணங்களின் வழியே பயணம் செய்யுங்கள். அடர்ந்த பனியால் மூடப்பட்ட மரங்களை பாருங்கள். முழுமையாக மலர்ந்த சக்குராவை பாருங்கள். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-9679.
2: வார இறுதி ஒலியில் உல்லாசம் தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9:08 கேட்டாலே பரவசம்.

0: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கை, நான் ஜீனி 2.0.
1: சத்ரி எந்திரிங்க.
2: ரவி, எதுக்கு காலங்காத்தால அலறிக்கிட்டு இருக்கீங்க?
1: நீங்க என்ன சம்பந்தமே நம்ம பேசிட்டு இருக்கீங்க?
2: அதுவா, ஏந்திரன் 10.0ல தனுஷுக்கும் சிம்புக்கும் நான் ஜோடியா நடிச்சுக்கிட்டு இருந்தேன். டான்ஸ் ஆடுற நேரத்துல நடுவுல வந்து என் தூக்கத்தை கலைச்சிட்டீங்களே.
1: காணாமல ஆட்டம் போட்டதெல்லாம் போதும், நெச்ச வாழ்க்கையில வேலைய பாப்போம் சஜினி.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
1: தான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
2: ரவிஜி
1: சஜினி,
0: வணக்கம் சிங்கை,
1: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 1.

0: பாடக்கூடாது.
1: பாடவா உன் பாடலை.
0: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள், உங்க மனம் கவர்ந்த பாடல்கள் காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போவோமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
2: எக்ஸாக்ட்லி,
0: கேட்க தவறாதீங்க.
3: தொந்தரவு என்ன, ஒரு ஸ்ட்ராங் டீ சுகர் தூக்கல.
4: மூன்றாம் இடத்தில்
5: நம்பர் 3.

0: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
1: ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
0: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
1: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
0: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
1: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது. பாலாடுகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க. செப்டம்பர் 16 தேதி வரை மட்டும்தான்.

0: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
1: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
0: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
2: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம்.
3: ஒலியில நான் நவீன்,
0: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
1: பஸ் பயணம்.
0: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
1: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.

0: ஆந்திராவின் 99 சிறப்பு விற்பனை செப்டம்பர் 1 முதல் 13 வரை. பலவிதமான தங்கநகைகளுக்கு செய்கூலி முற்றிலும் கிடையாது. மற்ற அனைத்து தங்கநகைகளுக்கு செய்கூலியில் 50% தள்ளுபடி. வைர நகைகளுக்கும் 30% வரை தள்ளுபடி. பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்கூலி இல்லாமலும் வாங்கலாம். இந்த சிறப்பு சலுகைகள் இன்று முதல் செப்டம்பர் 13 வரை மட்டுமே. பலவிதமான தங்கநகைகளுக்கு செய்கூலி முற்றிலும் கிடையாது. இஸ்டாராவின் 99 சிறப்பு விற்பனையை தவற விடாதீங்க.
1: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன் ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மைல் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies பிரைவேட் லிமிடெட்.
2: பாயமாத்து ரூட் எடுங்கடா.
3: எல்லா புகழும் இறைவனுக்கு.
4: இது ஏஆர் ரஹ்மான் பாடல்களை கேட்கும் நேரம்.
5: ஆஸ்கரை விட பெரிய மரியாதை.
4: பாரகிருதி ஒலியில் உல்லாசம்.

0: புதிய சாம்சங் கேலக்ஸி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
3: ஆமா, அதன் மூலம் நான் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
2: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
3: போன? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
2: நான் இததான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
3: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
2: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

0: ப்ரோமேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50% தள்ளுபடி மற்றும் M1 பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg க்கு சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய iPhone 18 ப்ரோமேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
1: உங்களால் ஒரங் ஊத்தான் போல ஊஞ்சலாட முடியுமா? புலியை விட உறக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குவினை விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை, நம் மண்டாய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள், விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரக்கம் ஆக்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள்.
2: இசை புயலில் இசை ரயில்
3: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பிற்பகல் 1 மணியிலிருந்து
4: இசை புயல் AR Rahman.
5: Rhythm of life.

0: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
1: இது உங்க
2: தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
0: வார இறுதி ஒலியில்.

வெற்றி கொள்ள வேண்டும் என்று லட்சம் கொண்டு லட்சம் வெல்லடா.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 Serangoon Road, சிங்கப்பூர், 9

0: காலை பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
1: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க. நீங்கள்

0: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகளை ரசியுங்கள். அஞ்சல் அட்டையில் இடம்பெறும் அழகிய இடங்களுக்கு செல்லுங்கள். வணக்கம் கூறி வட ஒளியை நோக்கி நடக்கலாம். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com. அழையுங்கள் 6212-9660.
1: 8 singles looking for love.
2: We're here to find love.
1: Get a little help from the person they trust most.
2: You've brought the one person that knows you best, and they're here to finally find you love.
1: Their love life is in the hands of their wingman.
3: We have to make it happen.
4: I want to go on a date.
1: Their biggest cheerleader and their harshest critic.
2: Your wingman will go head to head in a series of challenges.
1: The wingman wins a challenge, the single gets the date.
5: A chance to get a bit closer with her.
1: To spice up the stakes, the winning couple will walk away with $20,000 and $10,000 for the best wingman. But when loyalty gets tested and hearts are on the line, will it be happily ever after?
6: Whatever happens, I do want you in my life forever.
1: Or betrayal and heartache.
7: I got played. I literally want to throw up right now.
8: Girl, you gotta fix yourself.
9: Who knows what's coming next?
1: Catch Wingman. Available on MeWatch and Mediacorp Entertainment on YouTube from 10 September. Find out more at mewatch.sg/wingman.
10: You're listening to Hindi Numbers on Mediacorp Oli 968.
11: Mediacorp Oli 968 Hindi Paadalgal.

0: புதிய சாம்சங் கேலக்ஸி ஜி கை தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார்ஹப் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கை தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கை தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
3: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
2: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
3: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
2: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
3: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது

0: என்பது சிறப்பு விற்பனை. செப்டம்பர் 1 முதல் 13 வரை பலவிதமான தங்க நகைகளுக்கு செய்குளி முற்றிலும் கிடையாது. மற்ற அனைத்து தங்க நகைகளுக்கு செய்குளியில் 50% தள்ளுபடி. வைர நகைகளுக்கும் 30% வரை தள்ளுபடி. பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்குளி இல்லாமலும் வாங்கலாம். இந்த சிறப்பு சலுகைகள் இன்று முதல் செப்டம்பர் 13 வரை மட்டுமே. பலவிதமான தங்க நகைகளுக்கு செய்குளி முற்றிலும் கிடையாது. இஸ்டாராவின் 99 சிறப்பு விற்பனையை தவற விடாதீங்க.
1: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று சீனாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். 1-for-1 சலுகைகளை பெறுங்கள். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடி. இலவச 3 பயண பெட்டிக்கான தொகுப்பு. கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு. சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உணவு வகைகளின் மூலம் கலாச்சாரத்தை கொண்டாடுங்கள். அழகான ஏரிக்கரை ஓரத்தில் ஹைட்டியை அனுபவித்து மகிழுங்கள். பாலைவன அழகை ரசித்து மகிழுங்கள். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-96-86. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது மலையாள பாடல்கள்.

0: இதுவரை நீங்கள் கேட்டது மலையாள பாடல்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
2: ஒலி 968 இல் அடுத்து நீங்கள் கேட்கவிருப்பது தெலுங்கு பாடல்கள்.
3: தெலுங்கு பாடல்கள்.

0: மாலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 இபிஓ வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
2: உங்களுக்கு சமைக்க தெரியாதா அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
3: டேக் ஆனியன்
2: உங்களுக்காகவே ஒலி 968 திங்கள் முதல் வெள்ளி வரை இவ்வங்கத்திற்கு ஆதரவு
4: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
5: ஒலியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது தெலுங்கு பாடல்கள்.

0: ஒலியில் உங்களுக்காக இதுவரை இடம்பெற்றது தெலுங்கு பாடல்கள். தெலுங்கு பாடல்கள்.
1: லவ் முடிச்சாட்டாயிருச்சு.

0: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாயி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாயியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாயி ஆட்டோ 1 மற்றும் பிவாயி ஆட்டோ 3 EPO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாயி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாயி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாயி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
1: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50 விழுக்காடு தள்ளுபடி மற்றும் M1 பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg க்கு சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
2: குடும்பத்தோட கொண்டாடுங்க.
3: நரச்சனத்தை மூடி மயக்குதையாள அதில் ஒரு ஊஞ்சல் கட்டி குறுக்க மறுக்க
2: ஒலி 9.68
4: உங்களுடைய ஒரே தேர்வா இருக்கட்டும். கேட்டாலே பரவசம்.
3: ஏன்

0: உலகம் உலகம்
1: ஒன்பது சிறப்பு விற்பனை செப்டம்பர் 1 முதல் 13 வரை பலவிதமான தங்கநகைகளுக்கு செய்கூலி முற்றிலும் கிடையாது. மற்ற அனைத்து தங்கநகைகளுக்கு செய்கூலியில் 50 விழுக்காடு தள்ளுபடி, வைர நகைகளுக்கும் 30 விழுக்காடு வரை தள்ளுபடி. பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்கூலி இல்லாமலும் வாங்கலாம். இந்த சிறப்பு சலுகைகள் இன்று முதல் செப்டம்பர் 13 வரை மட்டுமே. பலவிதமான தங்கநகைகளுக்கு செய்கூலி முற்றிலும் கிடையாது. இஷ்டாராவின் 99 சிறப்பு விற்பனையை தவறவிடாதீங்க.
2: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
3: ஆமா, அதன் மூலம் நான் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
2: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
3: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
2: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
3: ஸ்கில்ஸ் பியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
2: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: இதோ வந்துட்டோம்.
5: நினைத்தேன் வந்தாய், 100 வயது
3: கேட்டால் தருவோம். சுட சுட விருந்து அப்படி பாடக்கூடாது.
6: பாடவா உன் பாடலை
3: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க, உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள், உங்க மனம் கவர்ந்த பாடல்கள் காத்திருக்குங்க.
7: டீ கடைக்கு போமா?
3: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
7: எக்ஸாக்ட்லி,
3: கேட்க தவறாதீங்க.
8: சுகர் தூக்கலாம்.

0: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50% தள்ளுபடி மற்றும் M1 பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
1: உங்களால் ஒராங் ஊத்தான் போல ஊஞ்சலாட முடியுமா? புலியை விட உரக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குவினை விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை, நம் மண்டாய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள், விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரக்கம் ஆக்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள்.
2: வீட்ல தாத்தா சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்காரு. தாத்தா ஏன் சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்காரு? கொஞ்சம் கேமராவுக்கு கீழே பார்க்கும்போது பாட்டி வரவேற்பு அறையில ரத்த வெள்ளத்துல கிடந்தாங்க. பேர் எனக்கு என்ன செய்யணும்னே தெரியல. இந்த மாதிரி ஒரு காட்சிய சிசிடிவில அவர் பாப்பாருன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்ல. பாட்டி ரத்த வெள்ளத்துல மிதந்துகிட்டு கிடக்குறாங்க. அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கிறாரு. உடனே ஆம்புலன்ஸ்க்கு அழைக்கிறாரு. நடந்தது சொல்றாரு அவங்க கிட்ட. இந்த மாதிரி வீட்டுல என் பாட்டி வந்து ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க.
0: இந்த வலைப்பதிவை தொடர்ந்து கேட்க எங்களுடைய மீ லிசனுக்கு செல்லுங்கள்.

0: சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலை பேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்பவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ் இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன்டவுன், ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மைல் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Movies Private Limited.
3: பாயமாத்து ரூட் எடுங்கடா.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: இனி ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5 முதல் 7 வரை இளையராஜா ஸ்பெஷல்.
2: உன் தேகம் எல்லாம் ராகம், உன் நாளம் எல்லாம் தாழம், அவர் இசை ஞானி இல்லை இசை மேனி.

96.9 RFM நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலியில் உல்லாசம். மாலை 5 மணி முதல் 8 மணி வரை இனிமே உங்களுக்காக நிகழ்ச்சி வழங்க வந்துருவேன். நான் சாந்தி குருசாமி. ஆமாங்க, நேற்று நிகழ்ச்சி வழங்க வந்திருந்தப்போ உங்களுக்காக சொல்லியிருந்தேன், இன்றிலிருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை நிகழ்ச்சியில ஒரு மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு. இதுதான் அந்த மாற்றம். பழையபடி இனிமேல் ஞாயிற்றுக்கிழமை மாலைகள்ல இளையராஜா ஸ்பெஷல் மீண்டும் உங்களுக்காக தொடங்க இருக்கு. அந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக எடுத்து வழங்க போறது அடியேன் சாட்சாத் நான் தான். முன்பு இந்த நிகழ்ச்சி வந்து மாலை 4 மணியிலிருந்து 8 மணிக்கு இருந்துச்சு இல்லையா, இனிமேல் வந்து மாலை 5 மணியிலிருந்து 7 மணிக்கு நிறுத்தாம இளையராஜா ஸ்பெஷலா இருக்க போகுது. ஆமாங்க, 2 மணி நேரத்துக்கு முழுக்க முழுக்க இளையராஜா பாடல்கள் தான். அதுலயும் மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் டிக்டாக் நேயர்களுக்காகவே இளையராஜா ஸ்பெஷல் ஹலோ ஒலியா மாற இருக்கு டிக்டாக் லைவ்ல. அதனால மாலை 6 மணிக்கு மறக்காம டிக்டாக் பக்கமா வந்துருங்க. உங்களுக்கு பிடித்த இளையராஜா பாடல்களை அங்க நீங்க விரும்பி கேட்கலாம். சரியா? அப்ப 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் என்ன சாந்தி அப்படின்னு கேக்குறீங்களா? இனி ஒவ்வொரு வாரமும் ஒரு பாடல் ஆசிரியரின் தொகுப்பு இடம்பெற போகுது. ஒவ்வொரு வாரமும் நானே தேர்ந்தெடுத்து ஒரு பாடல் ஆசிரியரின் பாடல்களை உங்களுக்காக ஒரு தொகுப்பா எடுத்து வழங்குவேன். இன்று பாடல் ஆசிரியர் அறிவுமதியின் பாடல்களை உங்களுக்காக ஒரு தொகுப்பா வழங்க போறேன். அவரை பற்றி பலருக்கும் தெரியறதில்லைங்க. அருமையான பாடல் ஆசிரியர். நானே பல விஷயங்கள் அவர் பற்றி தெரிஞ்சுகிட்டேன், அசந்து போயிட்டேன். உங்களுக்கும் இன்று அவரை பத்தி தெரிய போகுது. என்னால இதுக்கு மேல காத்திருக்க முடியாது. இளையராஜா பாடல் தொகுப்பை ஆரம்பிச்சிடலாமா?

0: தென்றலே எண்ணெய் தொடு திரைப்பட பாடலோடு இளையராஜா ஸ்பெஷல் தொடங்கி இருக்கு. அவருடைய இசையில கே ஜே யேசுதாஸ், உமா ரமணன் பாடிய பாடல் அது. இளையராஜா அப்படின்னாலே அந்த ஸ்ட்ரிங்ஸ், அதாவது வயலின் இசைக்கு பெயர் போனவர் அவர். அதனால தான் அந்த ஸ்ட்ரிங்ஸோடு தொடங்கிய பாடலோடு இன்றைய தொகுப்பு ஆரம்பிச்சிருக்கு. சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 5:08 நேர்களே.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனங்கள் பழுது 2 இடங்கள்ல SLE-ஐ நோக்கி செல்லும், இல்ல BKE-ஐ நோக்கி செல்லும் SLE, குறிப்பாக TPE-க்கு பிறகு ஒரு இடத்துல வாகனம் பழுது. MCE-ஐ நோக்கி செல்லும் AYE, குறிப்பாக கிளெமண்டி சாலைக்கு பிறகும் வாகனம் பழுது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஷ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
4: வர வர தினசரி செலவு அதிகரிச்சுக்கிட்டே போகுது.
5: சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடுங்கிறதால உலக நடப்புகள் நம்மள பல விதங்கள்ல பாதிக்கலாம். ஆனா நல்ல வேளையா அதை சமாளிக்க அரசாங்கம் நமக்கு துணையா இருக்கு.
4: பட்ஜெட் 2026 வாழ்க்கை செலவின சிறப்பு தொகை வர இருப்பதா கேள்விப்பட்டேன்.
5: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தை கருத்துல கொண்டு ஆதரவு வழங்கும் வகையில ஏப்ரல் மாதத்துல இது மேம்படுத்தப்பட்டுச்சு. தகுதியுள்ள சிங்கப்பூர்களுக்கு இந்த மாதம் 400 முதல் 600 வரை கிடைக்கும். இது முன்பு 200 முதல் 400 வரையிலான தொகையை விட அதிகம்.
4: நல்லதுதான், இதுக்கு நாம விண்ணப்பிக்கணுமா?
5: தேவையே இல்ல, நீங்க தகுதி பெறுபவரா இருந்தா உடனே கிடைக்கும். தொகை கிடைப்பதற்கு முன்னாடியோ கிடைச்ச பிறகோ குறுஞ்செய்தி மூலம் நமக்கு தகவல் தெரிவிக்கப்படும்.
6: செப்டம்பர் 9 முதல் 2.4 மில்லியன் சிங்கப்பூரர்களுக்கும் அதிகமானோர் 400 முதல் 600 வரை மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை செலவின சிறப்பு தொகையை பெறுவர். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/special-payment.
7: உங்களால் ஒராங் ஊத்தான் போல ஊஞ்சலாட முடியுமா? புலியை விட உரக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குவினை விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை, நம் மண்டாய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள், விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரகம் ஆக்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள்.
0: ஒரு நேயர் இப்பதா வாட்ஸ்அப்ல கேட்டாங்க, ஐயோ அப்ப அந்த வாவ் தகவல்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்களே அது என்ன ஆகும் சாந்தி, இருக்குமா அப்படின்னு. இருக்கும் இருக்கும், அது போகாது. மாலை 6 முன்பு அது கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இல்லையா, அது இருக்கும். டிக்டாக் லைவ்க்கு நடுவுல, அந்த ஹலோ ஒலிக்கு நடுவுல அந்த டிக்டாக் லைவ் இருக்கும். அந்த அந்த வாவ் தகவல்கள் அது கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அந்த வாவ் தகவல்கள் பல பேருக்கு பிடித்த ஒரு அங்கமா இருக்கு அப்படிங்கறதுனால அதை நான் தக்க வச்சுக்கிட்டேன். இளையராஜா ஸ்பெஷலுக்கு நடுவுல அந்த வாவ் தகவல்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். சரியா, இளையராஜா அப்படின்னு சொல்றப்ப 70கள் 80கள் 90கள் 2000 அப்படின்னு 4 தசாப்தங்களுக்கு வந்து அவர் இசை வழங்கிட்டு இருந்தாரு. அதனால அந்த 70கள் அப்படிங்கிற காலகட்டத்தையும் நம்மால மறக்க முடியாது இல்லையா. தைப்பொங்கல்ல இருந்து இந்த பாடல் ஞாபகம் இருக்கா?

0: பாடல்களை ஒன்றின் பின் ஒன்று கேட்டோம். இளையராஜாவின் இசையில் புதுப்பாட்டு திரைப்படத்திலிருந்து சின்ன குயில் சித்ராவோடு அவர் பாடிய நேத்து ஒருத்தரை ஒருத்தரை பார்த்தோம் அந்த பாடலை கேட்டீங்க. அதற்கு முன்பு தை பொங்கல் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகியோடு அவர் பாடிய பாடலை கேட்டீங்க. சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 5:20 நேர்களே.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனம் ஒன்று பழுதாகியிருக்கு. பிகேஇயை நோக்கி செல்லும் எஸ்எல்இ, குறிப்பாக டிபிஇக்கு பிறகு துவாசை நோக்கி செல்லும் பிஐஇ, குறிப்பாக கிளெமண்டி அவென்யூ 6 பிறகு முதல் தடத்தில சாலை பணிகள்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட். பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
2: ஒலி 9:68 இசை ஞானியின் இன்னிசை.
0: பலரும் வந்து இசை ஞானிய பற்றி பலவிதமான கருத்துக்கள் எல்லாம் வச்சிருப்போம் இல்லையா, இது சரி அது தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. சிலர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இளையராஜா அவர் வந்து 70s 80s நல்லா பண்ணிட்டு இருந்த ஒரு இசையமைப்பாளர், 90s எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு, புது புது இசையமைப்பாளர்கள் எல்லாம் வந்துட்டாங்க, ஏன் இன்னும் இளையராஜா பாடல்களே நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கணும், என்ன புதுசா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனா AI அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்த உடனே அதுல அப்படி என்னத்தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அந்த ஆர்வத்துல முதல்ல போய் காஸ் எடுத்தவர் இளையராஜா தான். பல துறைகள்ல AI இன்றைக்கு இவ்வளவு பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கிறப்போ இசைத்துறையில அது ஏன் நுழைய கூடாது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை இங்க ஒரு பத்திரிகையாளர்கிட்ட அவர் பகிர்ந்துக்கிறாரு, கேளுங்களேன்.
4: மியூசிக்ல என்ன நவீன மாற்றம் வந்திருக்குங்க?
5: AI தான் வந்திருக்கேன். நம்ம மியூசிக் டைரக்டர் எல்லாம் வந்து நானே பண்ணல, எல்லாமே அந்த இதே அந்த எக்யூப்மெண்ட், அது என்ன பேரு ஸ்ரீராம், டீப் சீக், அதை யூஸ் பண்ணி மியூசிக் எல்லாம் பண்றாங்க. அண்ட் 80 உட்காந்து கண்டக்டர் இப்படி தூக்கிட்டாரு, கம்ப்ளீட் கப்சி சைலன்ஸ், எல்லாரும் அட்டென்ஷனும் ஒன்னா இருக்குது, மூச்சு இழுக்கிறான் மூச்சு விடுறான், அதெல்லாம் வேற. அந்த நோட்டை பார்த்துட்டு இதுக்கு என்ன லைஃப் கொடுக்கணுமோ அதை அப்படியே போட்டு வாசிக்கிறப்போ வர்ற உயிர் உயிர் எங்க வரும், இதுல வராது. நீ என்னதான் மிஷினை கொண்டு வந்துருவாங்க, கிரியேட்டிவ்னா என்ன,
4: புதுசா படைக்கிறது,
5: விச் இஸ் நாட் பிஃபோர். இப்ப இது ஏற்கனவே இருந்த மெட்டீரியல்ல ஏதோ ஒன்னு போட்டு, ஏதோ ஒன்னு போட்டு, ஏதோ ஒன்னு போட்டு, கலவையா போட்டு நம்ம வேலை செய்யாம இருக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணணுமா? இப்ப எத்தனை பேருடைய வேலை போகுது? ஒரு டியூன் கம்போஸ் பண்றேன்னா இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் சேர்ந்து உட்காந்துட்டு என்னுடைய சோலு, என்னுடைய மைண்டு, என்னுடைய உணர்வு கம்ப்ளீட் எல்லாமே சேர்ந்து இல்ல அது வந்து வெளியே வருது. டியூன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தானே டியூன்னு தெரியுது. அதை வந்து ரெக்கார்ட் பிளேயர் மாதிரி பிளே பண்றது வேற இல்லையா?
4: AI வந்து நீங்க அப்ரூவ் பண்ணல, இசைத்துறையில புதுசா எதையும் அது செஞ்சிடாதுன்னு நம்புறீங்க?
5: இல்ல இல்ல, அது எனக்கு போட்டியா வருதுன்னு நான் சொல்றேன்.
0: தன்னைத்தானே எப்படி மெருகேத்திக்கிறது, எப்படி முன்னேற்றுகிறது அப்படிங்கறதுல மட்டும்தான் அவருடைய கவனம் என்றைக்குமே இருந்திருக்கு, இனியும் இருக்கும். தொடர்ந்து இளையராஜாவின் பாடல்களை கேட்கலாமா?

இரண்டு பாடல்களை ஒன்றின் பின் ஒன்று கேட்டோம். இளையராஜாவின் இசையில் கரும்பு வில் திரைப்பட பாடலை இப்போ கேட்டீங்க. கே ஜே யேசுதாஸ் ஜான்சி இந்த பாடலை பாடியிருந்தாங்க. ஒவ்வொரு முறையும் இந்த பாடலை வந்து ஒளியேற்றுறப்போ நான் சொல்ற விஷயம்தான் இது. இந்த வேர்ஷன், அதாவது கே ஜே யேசுதாஸ் ஜான்சி இருவரும் ஒன்றாக பாடியிருக்கும் இந்த வேர்ஷன் மட்டும் நீங்க ஒலியில தான் எப்போதும் கேட்க முடியும். இது வந்து இந்த பாடலின் வைனல் தட்டு, அதாவது இந்த வைனல் வேர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வைனல் தட்டு வெளியானப்போ இது வந்து இளையராஜா இப்படி வந்து இப்படி ஒரு வேர்ஷன் வந்து அவர் வெளியாக்கினாரு. இருவரும் வந்து இருக்குறள் கீதமா இந்த பாடல் வெளியானது வைனல் வேர்ஷன்ல தான். திரையில வந்து இப்படி இடம் பெற்றிருக்காது இந்த பாடல். திரையில வந்து தனிக்குரல் கீதமா தான் இந்த பாடல் இடம் பெற்றிருக்கும். திரையில பாடல் இடம்பெற்றப்போ வந்து ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும், நான் நினைக்கிறேன், கதாநாயகம் கதாநாயகிக்கும் தனித்தனியா பாடல் இடம்பெற்றிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா டூவெட்டா இந்த பாடல் வந்து திரையில வந்திருக்காது. இப்படித்தான் வைனல்ல தான் வந்து இருக்குறள் கீதமா கே ஜே யேசுதாசும் ஜான்சியும் பாடியிருப்பாங்க. ஒலியில கேட்கிறப்போ மட்டும்தான் ரொம்ப அரிதா இப்படி இருக்குறள் கீதமா கேட்க நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதை ஒளியேற்றுறதுல ஒலிக்கும் ஒரு பெருமை. அதற்கு முன்பு அம்மன் கோயில் கிழக்காளி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டீங்க, சின்ன கோயில் சித்ராவின் கீதத்தில். சரி, அடுத்து இப்போ நேற்று நம்ம கனவு கண்ணி அமலாவுக்கு பிறந்த நாள் வந்துச்சு. இன்று நவரச நாயகன் கார்த்திக்கு பிறந்த நாள். அவங்க இருவரும் சேர்ந்து வாழ்நாளில் நடித்தது ஒரே ஒரு படத்துல தான், அது அக்னி நட்சத்திரம். ஆனா அந்த படத்திலையும் பாருங்க, இருவரும் வந்து ஜோடியா நடிக்கல, இருவருக்குமே வெவ்வேறு ஜோடி இருந்துச்சு. அதனால அந்த படத்திலிருந்து பாடல் போட்டா சரியா இருக்காது. இருவருமே தனித்தனியா கலக்கி இருக்காங்க. அதனால அமலாவுக்காக ஒரு பாடல் இப்போ அக்னி நட்சத்திரத்திலிருந்து, அக்னி நட்சத்திரத்திலிருந்து கார்த்திக்கு தனியா ஒரு பாடல், கிழக்கு வாசல்ல இருந்து இருவருக்குமே அடுத்தடுத்து பேக் டு பேக் இரண்டு பாடல்கள் இளையராஜாவின் இசையில் கேட்டு மகிழலாம்.

0: கார்த்திக் அப்படின்னு சொன்னாலே இந்த மாதிரியான குறும்புத்தனமான பாடல்கள் இதுதானே டக்குன்னு நம்ம மனசுக்கு வரும் இல்லையா. நவரச நாயகன் அப்படின்னு சொல்றப்போ நவரசம் அப்படிங்கறது அவருடைய அக்மார்க், அது அவருடைய ட்ரேட்மார்க் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் குறும்புத்தனத்துக்கு பெயர் போனவர் கார்த்திக். அதனால்தான் இந்த மாதிரியான ஒரு பாடல் தேர்ந்தெடுத்தேன் கிழக்கு வாசல்ல இருந்து. சரி, டிக்டாக் லைவ் தயாரா இருக்கீங்களா? 6 மணிக்கு வந்துடும், செய்திகள் முடிஞ்ச உடனே ஒலியின் அப்படியே டிக்டாக் பக்கமா சுத்திக்கிட்டே இருங்க, உங்களுக்கு அப்படியே அந்த நோட்டிபிகேஷன் வரும், அப்ப டக்குன்னு வந்துருங்க, அங்க உங்களை நான் சந்திக்கிறேன் சரியா. உங்களுக்கு பிடித்த இளையராஜா பாடல்களை அப்போ விரும்பி கேட்க தயாரா இருங்க. இப்போ சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 5:43 நேர்களே.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து ஒன்று நேர்ந்திருக்கு. இப்போ வந்திருக்கிற தகவல், அப்ப ஸ்ரேங்குன் மற்றும் ஸ்ரேங்குன் சாலையை நோக்கி செல்லும் டாம்பனிஸ் சாலை, குறிப்பாக KPEக்கு பிறகு 3rd தடத்துல அந்த விபத்து நேர்ந்திருக்கு. துவாசை நோக்கி செல்லும் PIE, குறிப்பாக கிளாமண்டி அவென்யூ 6க்கு பிறகு முதல் தடத்துல சாலை பணிகள்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
4: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க, அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 வரை மட்டும்தான்.
5: திரையரங்குகளில்

0: இசைக்கு நடுவுல வரும் ஓசைக்கு கூட அவர் ராஜாதான். உதாரணத்துக்கு மகேந்திரனின் திரைப்படம் நெஞ்சத்தை கிள்ளாதே ஞாபகம் இருக்கா? அதுல சுஹாசினியும் மோகனும் ஓடி வர மாதிரி, அதுவும் அதிகாலையில ஓடி வர மாதிரி ஒரு பாட்டு பருவமே. அந்த பாடலை பற்றி நினைக்கிற போவே அந்த ஓடி வரப்ப ஒரு சத்தம் வருமே, டக் டக் டக் டக் டக். அந்த சத்தத்துக்கு பின்னாடி கூட ஒரு கதை இருக்கு. அந்த கதைய மேடையில நடிகர் பிரகாஷ் ராஜ் இளையராஜா கிட்ட இருந்து வாங்குறாரு. அந்த கதையை கேளுங்களேன்.
1: இந்த ஃபுட்ஸ்டெப்ஸ் இல்லையா, அந்த சவுண்ட் எனக்கு வேணும், அதைத்தான் ரிதமா வைக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன் ரெக்கார்டிங் அன்னைக்கு. ரெக்கார்ட் பண்ணது வந்து ஒரு 8 hours முடிஞ்சு போச்சு. இந்த சாங் ஷூவை போட்டு ஒருத்தருக்கு மைக் வச்சுட்டு அங்கேயே உட்காந்துட்டு அந்த ஃபுட் ஸ்டெப் மட்டும் கூட அப்படின்னு சொல்ல போனா அது டக்கு டக்கு டக்கு டக்குன்னு ஒரே ஸ்பீக்கர் ஒரே அடி அடிக்குது அடரே இதுலயே. அப்புறம் அவர் வந்து வேற மாத்து நீ சாப்பிட்டா போடு, அப்புறம் வெறும் இதோட ட்ரை பண்ணி பார்த்தோம், பல மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தோம் வரல அந்த சவுண்டு, எல்லாமே டப்பு டப்பு டப்பு தான் நடிக்குது. அப்புறம் பார்த்தேன், அப்புறம் கண்ணையா சார் இருந்தார், கீழே உட்காந்துருந்தாங்க மைக்கு பிளேஸ் பண்ணி, நீ கையில் இப்படி கொடுங்க அப்படின்னா இந்த ஃபுட் ஸ்டெப் இங்கே கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் கொடுத்தாரு ஒரே கையில் கொடுத்தா ஒரே காலில் நடக்கிறாங்கன்னா ரெண்டு பக்கம் இருக்குல்ல ரெண்டுலேயும் வாசிப்பா அப்படின்னா ரெண்டுலேயும் தப் தப் தப் தப் ரெண்டு கையிலையும் விடும். அப்புறம் இன்னொரு ஆள் ரெண்டு பேர் இருக்காங்களே என்ன பண்றது, பிசர்ல ரெண்டு பேர், நான் 10 பேரை நடக்க வைக்கணும்.
0: அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேரும் ஓடி வரத்துக்கு அந்த டக் டக் டக் டக் சத்தம், அப்படி உருவான பாடல் தான் நெஞ்சத்தை கிள்ளாதே திரைப்படத்திலிருந்து வந்த பருவமே பாடல். திரையில பார்க்க எவ்வளவு எளிமையா இருந்துச்சு, ஆனா அதுக்கு பின்னாடி அவ்வளவு பெரிய கதை. அப்படி மெனக்கெடாம இருந்தா அது இளையராஜாவே கிடையாது. என்ன நான் சொல்றது, ஓசைக்கு பின்னால இருக்கிற கதை வரைக்கும் கேட்டாச்சு. எப்படி இருந்தாலும் அந்த டக் டக் டக் டக் சத்தம் நம்ம மனசுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கதான் போகுது. பேசாம பாட்டையும் கேட்டுருவோமே.

0: தேவர் மகன் மற்றும் நெஞ்சத்தை கிள்ளாதே திரைப்படங்கள்ல இருந்து பாடல்களை கேட்டீங்க. சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 5:54 நேர்களில்.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து ஒன்று நேர்ந்திருக்கு. அப்பர் ஸ்ரேங்குன் மற்றும் ஸ்ரேங்குன் சாலையை நோக்கி செல்லும் டாம்பனி சாலை, குறிப்பாக KPEக்கு பிறகு 3rd தடத்துல அந்த விபத்து.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட். பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
0: மாலை 6 செய்திகளுக்கு நாம வழிவிடணும். அதற்கு முன்பு ஒரு பாடலை கேட்டுருவோம். தேவர் இல்ல, பகலில் ஓர் இரவு திரைப்படத்திலிருந்து 70களில் வெளிவந்த ஒரு படம். இளையராஜா ஜெயன்சியோடு பாடியிருப்பாரு இந்த பாடலை. இந்த பாடல் முடிந்த உடனே செய்திகள் தொடர்ந்து டிக்டாக் லைவ்ல உங்களை நான் சந்திக்க வந்துடுவேன். அங்க உங்களுக்கு பிடித்த இளையராஜா பாடல்களை நீங்க விரும்பி கேட்கலாம். அங்க மட்டும்தான் நீங்க விரும்பி கேட்கலாம். அப்படியே வாவ் தகவல்கள் அங்கமும் அந்த நேரம் உங்களுக்காக இடம்பெறும். மறக்காம இப்பவே டிக்டாக்ல சுத்திக்கிட்டு இருங்க. செய்திகள் முடிஞ்ச உடனே உங்களை அங்கு நான் சந்திக்கிறேன். இது ஒளி 9:08 கேட்டாலி பரவசம். நான் சாந்தி.

0: வணக்கம். மாலை மணி 6, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது அபிடா பேகம். அதிகமாக மருந்து உட்கொள்ள வேண்டிய மூத்தோருக்கு உதவ பில் பிக்ஸ் எனும் புதிய செயலி சோதனை செய்யப்படுகிறது. தேசிய பல்கலைக்கழக சுகாதார கட்டமைப்பைச் சேர்ந்த மருந்தாளர்கள் அதனை உருவாக்கியுள்ளனர். மருந்துகளை அடையாளம் காணவும் மருத்துவர் கொடுத்துள்ள மருந்து விவரங்களை சரிபார்க்கவும் செயலி உதவுகிறது. ஒவ்வொரு மூத்த நோயாளியும் சராசரியாக 9 மருந்துகளை கையாள்வதாக கண்டறியப்பட்டது. செயலி 4 அதிகாரத்துவ மொழிகளிலும் செயல்படும். செயலியில் 570 மருந்துகளின் விவரங்களும் அவற்றின் படங்களும் இடம்பெற்றிருக்கும். மூத்தோரும் அவர்களின் பராமரிப்பாளர்களும் அதிகப்படியான மருந்து மாத்திரைகளை சரியாக கையாள செயலி உதவும் என்று மருந்தாளர்கள் நம்புகின்றனர். சிங்கப்பூர் ஃபிட்னஸ் அலையன்ஸ் எனும் சிங்கப்பூர் உடலுறுதி கூட்டணி ட்ரூ ஃபிட்னஸ் ட்ரூ யோகா ஊழியர்கள் வேறு வேலை தேட உதவுகிறது. ட்ரூ ஃபிட்னஸ் ட்ரூ யோகா நிலையங்கள் மூடப்படுவதாய் அண்மையில் அறிவிக்கப்பட்டது. ஊழியர்கள் விருப்பத்திற்கேற்ப வேலை செய்வோர் என சுமார் 230 பேர் வேலைக்காக கூட்டணியை அணுகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. தேசிய பயிற்றுவிப்பாளர் சங்கத்துடன் சிங்கப்பூர் உடலுறுதி கூட்டணி இந்த முயற்சியில் இறங்கியுள்ளது. எனினும் கொடுக்கப்படாத சம்பளத்தை பெற்றுத் தருவதில் ஈடுபட போவதில்லை என்று அது சொன்னது. பிரிக்ஸ் அமைப்பின் 2வது நாள் கூட்டம் பொருளாதாரத்தில் கவனம் செலுத்துகிறது. உலக பொருளாதார வளர்ச்சியில் அனைத்து நாடுகளுக்கும் வாய்ப்பு தர வேண்டும் என்று அது கேட்டுக்கொண்டது. முன்னதாக பிரிக்ஸ் அமைப்பின் உறுப்பு நாடுகள் ஒருமனதாக கூட்டு பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. மத்திய கிழக்கில் நிலவும் போர் குறித்து அவை ஆழ்ந்த கவலை தெரிவித்தன. சம்பந்தப்பட்ட தரப்புகள் உச்சபட்ச கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் பிரகடனம் வலியுறுத்துகிறது. புதுடெல்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் தலைவர்களின் வருடாந்திர உச்சநிலை கூட்டத்தின் முதல் நாளில் பிரகடனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அதனை வெளியிட்டு பேசினார். மத்திய கிழக்கு விவகாரத்தில் நாடுகளின் தேசிய கண்ணோட்டங்களை மதிக்கும் பலதரப்பு அணுகுமுறையை அவர் முன்வைத்தார். மத்திய கிழக்கு உக்ரைன் பூசல் தொடர்பில் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் நிலவிய போதும் பிரகடனம் குறித்து இணக்கம் காணப்பட்டது. பிரிக்ஸ் உச்சநிலை மாநாட்டுக்கு இடையே இந்திய பிரதமர் மோடியும் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் சந்தித்தனர். சீனாவுடன் உறவு நல்ல முறையில் மேம்பட்டு வருவதாய் திரு மோடி கூறினார். பல ஆண்டு பதற்றத்துக்கு பிறகு உறவில் முன்னேற்றம் காண இரு நாடுகளும் தொடர்ந்து முயற்சிகளை எடுத்து வருகின்றன. பிரிக்ஸ் அமைப்பிற்கு இந்தியா தலைமையேற்றிருக்கும் நேரத்தில் சீனா வழங்கும் ஆதரவுக்கும் ஒத்துழைப்புக்கும் இந்திய பிரதமர் நன்றி தெரிவித்தார். அதிபர் ஷி மக்களின் வருங்காலத்தை மனத்தில் வைத்து இருதரப்பும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பிரிக்ஸ் அமைப்புக்குள்ளேயே மேலும் வலுவான ஒத்துழைப்புக்கு அவர் வேண்டுகோள் விடுத்தார். சிங்கப்பூரில் கிராமிய வாழ்க்கை பற்றி தெரிந்து கொள்ள பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பு. கிராமத்து பயணம், அதாவது ஜேர்னி டு அ டமிழ் கம்போங் எனும் நிகழ்ச்சி இன்று தமிழ் இளையர் விழாவின் ஒரு அங்கமாக நடைபெற்றது. குடும்பங்களை தமிழ் பாரம்பரியத்தின் வேர்களோடு இணைக்கும் வகையில் நிகழ்ச்சி அமைந்திருந்ததாக சொன்னார் பெற்றோர் இன்பா.
1: கிராமத்து குடல்னா எப்படி இருக்கும், கிராமத்துல என்னென்னலாம் செய்யறாங்க, அதை நாங்கள் வந்து அப்படியே ரெப்ளிக்காவா இங்கே கொண்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்கே வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன சின்ன வயசுல நான் பார்த்த தேன்முட்டை இருந்தது, இங்கே கருப்பட்டி காவி இருந்தது, இந்த வடை இருந்தது, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது வந்து ஒரு வித்தியாசமான முயற்சி அப்படின்னு நினைக்கிறேன்.
0: கதை சொல்லுதல், நாட்டுப்புற கலைகள், கலை நிகழ்ச்சிகள் என பல்வேறு நடவடிக்கைகளில் பிள்ளைகள் பங்கெடுத்தனர். குடும்பத்தினர் ஒன்றாக நேரம் செலவிட்டு இனிய நினைவுகளை உருவாக்கவும் இந்த நிகழ்ச்சி வாய்ப்பளித்தது. இன்றிரவு 8:30 தொலைக்காட்சி செய்தியில் அது பற்றிய மேல் விவரங்களை காணலாம். டீ பொறி பறக்கும் என்ற தலைப்பில் ஒரு புதுமையான பட்டிமன்றம் இன்று நடந்துள்ளது. இளையர்களுக்காக இளையர்களை நடத்திய நவீன பட்டிமன்றம் அது. பட்டிமன்றத்தில் 8 இளையர்கள் நகைச்சுவையான பாணியில் சிந்தனைகளை முன்வைத்தனர். அதில் தாம் கற்றுக்கொண்டதை பகிர்ந்து கொள்கிறார் பாலு விஜயலட்சுமி.
2: இளையர்களை வெளிநாட்டு வாழ்க்கை முறை அதிகம் கவர்கிறதா அல்லது சிங்கப்பூர் வாழ்க்கை முறை அதிகம் கவர்கிறதா? நுணுக்கமான ஒரு தலைப்பு எடுத்து நம்ம பேசும்போது எதிரணியோட மனதை வந்து நம்ம புண்படுத்திட கூடாது. கருத்துக்கு வேறுபட்டு ஒருத்தவங்க ஒரு கருத்தை நினைச்சிருப்பாங்கல்ல, மட்டமாவோ இல்ல வந்து கருத்து வந்து முழுவதும் தவறு என்றோ சொல்லி பேசிடக்கூடாது. ஒரு பொதுநிலையோடையும் மரியாதையோட தான் எந்த தலைப்பா இருக்கட்டுமே அதை அணுகணும்.
0: இளையர்களை கவரும் வகையில் செயற்கை நுண்ணறிவும் பட்டிமன்றத்தில் பயன்படுத்தப்பட்டதாக கூறுகிறார் ஏற்பாட்டு குழுவைச் சேர்ந்த ஜாஃபர்.
3: பட்டிமன்றம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இளைஞர்கள் வந்து நம்ம பேசுறத மட்டுமே கேட்டுக்கிட்டு இருக்கோமே வரணுமாங்கிற யோசனை இருக்கும்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. கேட்டுட்டு அதுக்கான கருத்தை அவங்களும் கொடுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி வந்தவங்க எல்லாரும் வந்து டிஜிட்டலாக வந்து அவங்களுடைய கருத்துக்களை பதிவிடுறதுக்கு நாங்கள் ஒரு விஷயம் செஞ்சிருந்தோம். இந்த தான் வந்து இளைஞர்களுடைய பொதுவான மனநிலைங்கிற அங்கம் வந்து நாங்கள் இதில் புதுசாக செஞ்சிருந்தோம். நல்லா இருந்துச்சுன்னு இளைஞர்கள் இருந்து சொன்னாங்க. அதை வந்து நம்ம தொடரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
0: தமிழ் இளையர் விழாவின் ஓர் அங்கமாக சிங்கை தமிழ்ச் சங்கம் நிகழ்ச்சியை ஏற்று நடத்தியது. இன்றிரவு 8:30 தொலைக்காட்சி செய்தியில் அது பற்றிய மேல் விவரங்களை காணலாம். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 7:00 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: ஒலி 968 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலியில் உல்லாசம். மாலை 5 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்க வந்திருக்கேன் நான் சாந்தி குருசாமி. அதுவும் இன்றிலிருந்து மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் இனி ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல இளையராஜா ஸ்பெஷல் உங்களுக்காக இடம்பெறும். அதை தொகுத்து வழங்க போறது சாட்சாத் இனி நான் தான். அந்த வகையில மாலை 5 மணிக்கு ஆரம்பிச்சது இளையராஜா ஸ்பெஷல். இப்போ உங்களை மாலை 6 மணி செய்திகளுக்கு பிறகு டிக்டாக் லைவ் வாயிலா சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். ஒலியின் டிக்டாக் பக்கத்துக்கு வந்துருங்க. நீங்க டிக்டாக்ல அப்படியே உலாவிக்கிட்டு இருந்தீங்கன்னா உடனே ஒலியினுடைய டிக்டாக்கு வாங்க. அங்க உங்களை நான் நேரடியா சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே பல நேயர்கள் வந்து இணைஞ்சுகிட்டு இருக்கீங்க. போன வாரம் 30,000 லைக்ஸ் கிடைச்சது. இந்த வாரம் எப்படி அதை மிஞ்சிடலாமா? இனிமேதான் பார்க்கணும். பல நேயர்கள் வந்துகிட்டு இருக்கீங்க. வாங்கோ வாங்கோ வாங்கோ வாங்கோ. சரி, 6 மணி செய்திகளுக்கு பிறகு சந்திக்கிறோம். இந்த 1 மணி நேரமும் முழுக்க முழுக்க இடைவிடாத இளையராஜா பாடல்கள் தான். அதுவும் டிக்டாக் நேயர்கள் பிரத்யேகமா விரும்பி கேட்கும் பாடல்கள் மட்டுமே தான் இந்த 1 மணி நேரம் உங்களுக்காக ஒலியேற்ற நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 6:13 நேர்களே.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: சரி, சாலைகள்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். விபத்துகள் 2 இடங்கள்ல துவாசை நோக்கி செல்லும் PIE, குறிப்பாக கிளமண்டி அவென்யூ 6 பிறகு 2 தடத்துல ஒரு விபத்து, பிறகு அப்பர் சிராங்கூன் மற்றும் சிராங்கூன் சாலையை நோக்கி செல்லும் டெம்பனிஸ் சாலை, குறிப்பாக KPEக்கு பிறகு 3 தடத்திலையும் விபத்து, SLEயை நோக்கி செல்லும் CTE சுரங்கப்பாதை, குறிப்பாக மர்ச்சன்ட் சாலைக்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகியிருக்கு.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி.
4: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாணி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாணியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாணி ஆட்டோ 1 மற்றும் பிவாணி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாணி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாணி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாணி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
5: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய iPhone 18 Pro Max காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50% தள்ளுபடி மற்றும் M1 பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2,600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg க்கு சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய iPhone 18 Pro Max இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
0: கேட்டாலே பரவசம் தான். அதுவும் இளையராஜா பாடல்களை இடைவிடாம கேட்டா பரவசம் தான். இப்போ எப்படி இளையராஜா பாடல்களை கேட்டுக்கிட்டு இருக்கோம்? வானலைகள்ல நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. டிக்டாக் நேயர்கள் வந்து டிக்டாக் லைவ்ல கேட்டுட்டு இருக்காங்க, என்னோட இணைஞ்சிருக்காங்க. இப்போ விரும்பி கேட்டிருக்கும் பாடல்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய டிக்டாக் நேயர், அவருடைய பெயர் நவீன் மாறன், ஜானி திரைப்படத்திலிருந்து பாடல் விரும்பி கேட்டிருக்காரு. அவருக்காக அடுத்த பாடல் வருது. அவரையும் தொடர்ந்து நேயர் ஷர்மி, ஆட்டோ ராஜா திரைப்படத்திலிருந்து பாடல் விரும்பி கேட்டிருக்காரு. இரண்டுமே எனக்கு ரொம்ப பிடித்த பாடல்கள். ஆஹா, எப்படி அந்த 2 பாடல்களும் உங்களுக்காக வருது. நவீன் மாறன் மற்றும் ஷர்மி, நீங்க இருவரும் விரும்பி கேட்டிருக்கும் பாடல்கள் தான் இன்றைய ஹலோ ஒலி இளையராஜா ஸ்பெஷலின் அடுத்த 2 பாடல்கள்.

சிந்தமும் என் கைகளில், சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில், சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை.

0: ஆஹா ஆஹா ஆஹா, டிக்டாக்ல என்னோடு வந்து அதாவது ஒலியினுடைய பக்கத்தோடு வந்து இணைந்திருக்கும் நேயர்களே, நன்றி நன்றி நன்றி. ஹலோ, ஒலியில இளையராஜா ஸ்பெஷல் உங்களுக்காக இடம்பெற்றுக்கிட்டு இருக்கு. அதற்கு இடையில சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 6:24 நேயர்களே.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து ஒன்று நேர்ந்திருக்கு. துவாசை நோக்கி செல்லும் பிஐஇ, குறிப்பாக கிளாமண்டி அவென்யூ 6 பிறகு 2 தரத்துல, பிஐஇ நோக்கி செல்லும் பிகேஇ, குறிப்பாக மண்டாய் சாலைக்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கு. துவாசை நோக்கி செல்லும் பிஐஇ, குறிப்பாக கிளாமண்டி அவென்யூ 6 பிறகு முதல் தரத்துல சாலை பணிகள்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
4: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
0: மீண்டும் இந்த வாரம் ஒரு புத்தம் புதிய வாவ் தகவல்கள் அங்கத்துல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அதுல இந்த வாரம் முதல் வாவ் தகவல் என்ன? சராசரியா பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அமெரிக்கர்கள் 53 புதிய ஆடை அணிமணிகளை வாங்கிக்கிறாங்களாம். இது 1000 ஆண்டோட ஒப்பிட்டு பார்க்கையில 4 அதிகரிச்சிருக்காங்க.
5: ஓஹோ,
0: ஆமா. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, போட்ட சட்டையே ஒரு 10 போட்டுக்கிட்டு இருப்பேன். அது பத்துது பத்துல, அது வேற விஷயம், அந்த கேள்வியை நீங்க கேட்காதீங்க. ஆனா போட்ட உடையை போடுறது, போட்ட காலணியே எவ்வளவு நாள் போட முடியும்னு போட்டு தேய்க்கிறது. ஆனா அமெரிக்கர்களை பாத்தீங்களா, வாழ்வுங்க. அடுத்த வாவ் தகவல், ஃபாரஸ்ட் கம் திரைப்படம் பல பேர் பார்த்திருப்பீங்க. டாம் ஹேங்க்ஸ் நடிச்சிருப்பாரு. அந்த திரைப்படத்துல ஒரு காட்சி வரும். பள்ளி பேருந்துல ஒரு பிள்ளை பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். அந்த பிள்ளைக்கு பக்கத்துல டாம் ஹேங்க்ஸ் போய் உட்கார பாப்பாரு. அந்த பிள்ளை வந்து அதுக்கு அனுமதி கொடுக்காது. அந்த பிள்ளை கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரம் டாம் ஹேங்க்ஸின் உண்மையான மகள்.
5: ஓஹோ,
0: ஆமாங்க. அவங்க பேரு எலிசபெத் ஹேங்க்ஸ். தந்தையோடு அவங்க சேர்ந்து நடித்த ஒரு திரைப்படம் தான் ஃபாரஸ்ட் கம். வாவ் தகவல், நீங்க சாப்பாடு சாப்பிடுறப்போ உங்களுடைய தட்டுல இந்த பொருள் அந்த பொருளை தொடக்கூடாது, இந்த பொருள் இப்படி தனியா தான் இருக்கணும், கறியும் காய்கறியும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொட்டுக்க கூடாது அப்படின்னு நினைச்சு எல்லாத்தையும் பார்த்து பதுசா தனித்தனியா வச்சுக்கிறானா நீங்க, அதுக்கு ஒரு பேர் இருக்காங்க, புரூமோடாக்டிலோபோபியா அப்படிங்கிறது தான் அந்த பழக்கத்தின் பெயர்.
5: ஓஹோ,
0: பாத்தீங்களா, இதுக்கு கூட பேர் இருக்கு. இப்ப என்ன பாத்தீங்கன்னா, எல்லாத்தையுமே அப்படியே கலவையா சேர்ந்து அடிக்கிற ஒரு இனம்னா. ஆனா இப்ப என்னுடைய வீட்டுக்காரர்லாம் பாத்தீங்கன்னா வந்து நாளா வந்து இட்லி அப்படியே சோறு மாதிரி இப்படி பிசைஞ்சு சாப்பிடுவேன். ஆனா அவரு வந்து இப்படி பிட்டு அப்படி கறியில அப்படி தொட்டு சாப்பிடுவாரு. அவருக்கு வந்து இட்லியும் கறியும் கூட தொட்டுக்க கூடாது. அப்ப அவருக்கும் இந்த மாதிரி புரூமோடாக்டிலோபோபியா அதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் சில வாவ் தகவல்கள் உங்களுக்காக வச்சிருக்க. அதெல்லாம் கேட்கணும்னா என்ன செய்யணும், நீங்க தொடர்ந்து என்னோட இணைஞ்சிருங்க. அப்படியே ஹலோ ஒலி இளையராஜா ஸ்பெஷலின் அடுத்த பாடலை எந்த டிக்டாக் நேயர் விரும்பி கேட்டிருக்காரு, அவர் தான் திருமயம் செந்தில். அவர் வந்து கரகாட்டக்காரன் திரைப்பட பாடலை விரும்பி கேட்டிருக்காரு. அவரையும் தொடர்ந்து டிக்டாக் நேயர் KMR, அவர் வந்து மெல்ல திறந்தது கதவு திரைப்பட பாடலை விரும்பி கேட்டிருக்காரு. இந்த பாடலை இளையராஜா மெல்லிசை மன்னரோடு இணைந்து இசையமைச்சிருந்தாரு. அதனால இந்த பாடலும் ஏற்றுக்கொள்ளப்படும். திருமயம் செந்தில் மற்றும் KMR, நீங்க இருவரும் விரும்பி கேட்டிருக்கும் பாடல்கள் தான் இன்றைய ஹலோ ஒலி இளையராஜா ஸ்பெஷலின் அடுத்த 2 பாடல்கள். Thank you.

0: ஒலி 9.8 இசை ஞானியின் இன்னிசை.
1: ஆமா, இசை ஞானியின் இன்னிசை, அதுவும் வந்து அவருடைய பாடல்களை ஹலோ ஒலி தொகுப்பா நாம டிக்டாக்ல கேட்டுக்கிட்டு இருக்கோம். டிக்டாக் நேயர்கள் பிரத்யேகமா விரும்பி கேட்கும் பாடல்களை தான் நான் வந்து ஒலியேற்றிக்கிட்டு இருக்கேன். அதுலயும் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர், அவங்களுடைய டிக்டாக் பெயர் ரொம்ப கியூட்டான பெயர், ஃப்ரம் அ சைல்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதுதான் அவங்களுடைய பெயர். ஆனா அவங்க கேட்டிருக்கிற பாடல் அந்த மாதிரி பாடல் இல்லைங்க, செம்மையான பாடல் அவங்க விரும்பி கேட்டிருக்காங்க. கர்ஜனை திரைப்பட பாடல், இளையராஜாவின் இசையில் டி கே எஸ் கலைவாணனோடு எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல்கள்ல ஒரு பாடல். ஆனா அதுக்காக நான் தேர்ந்தெடுக்கல, டிக்டாக்ல அவங்க விரும்பி கேட்டிருந்தாங்க. அப்படியே வரிசையா பாத்துக்கிட்டு வந்தப்ப அவங்களுடைய பாடல் அப்படியே வந்துச்சு, அடுத்த வரிசையில அடுத்த பாடலா அது வந்துச்சு. அதனால ஃப்ரம் அ சைல்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுடைய பாடல் தான் அடுத்த பாடல்.

0: சரி, அந்த பாடலை கேட்டோம். ஹலோ ஒலி இளையராஜா ஸ்பெஷல்ல சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 6:43 நேர்களே.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து ஒன்று நேர்ந்திருக்கு. துவாசை நோக்கி செல்லும் PIE குறிப்பாக கிளெமெண்டி அவென்யூ 6 பிறகு 2 தடத்துல வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கு. PIE நோக்கி செல்லும் TPE குறிப்பாக செலேதா லிங்குக்கு பிறகு துவாசை நோக்கி செல்லும் PIE குறிப்பாக கிளெமெண்டி அவென்யூ 6 பிறகு முதல் தடத்துல
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி தங்க பஸ்பத்தின் தரம் பழைய அரிசியாய் ரகம் உயர்ந்த தரம் சுவை சத்து ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
4: புதிய சாம்சங் கேலக்ஸி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: ஸ்டார்ஹப், we got you.
6: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று சீனாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். 1-for-1 சலுகைகளை பெறுங்கள். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடி, இலவச 3 பயண பெட்டிக்கான தொகுப்பு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உணவு வகைகளின் மூலம் கலாச்சாரத்தை கொண்டாடுங்கள். அழகான ஏரிக்கரை ஓரத்தில் ஹைட்டியை அனுபவித்து மகிழுங்கள். பாலைவன அழகை ரசித்து மகிழுங்கள். இச்சலுகை September 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-96-86.
0: தகவல்கள் அங்கத்துல நாம சந்திக்கிறோம். ஏற்கனவே 3 தகவல்கள் உங்களோட பகிர்ந்துகிட்டேல.

0: யாரெல்லாம் இது நாள் வரைக்கும் போனி அப்படிங்கறது பேபி குதிரை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதுதான் இல்லங்க. போனியும் ஒரு வளர்ந்த குதிரை தான், ஆனா குட்டியான குதிரை வகை.
1: ஓஹோ,
0: ஆமாங்க. சிலர் வந்து இத ஆங்கிலத்துல மினியேச்சர் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் போனி. அப்ப பேபி குதிரைக்கு என்ன பேரு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பேபி குதிரையினுடைய பெயர் ஃபோல், FOAL, ஃபோல். இந்த வாரத்துக்கான வாவ் தகவல், ஜப்பான் மொழியில ஒரு வார்த்தை இருக்குங்க, சுண்டோக்கு. இல்லங்க, நாம வந்து பொழுதுபோக்குக்காக செய்யற சுடோக்கு இல்லங்க, சுண்டோக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, புத்தகம் புத்தகமா வாங்கி வச்சு அதை எதையுமே படிக்காம அதை அப்படியே மலை மாதிரி குமிச்சு வைக்கிறது, அதுக்கு பேர் தான் சுண்டோக்கு.
1: ஓஹோ.
0: ஆனா நம்ம அம்மாவெல்லாம் கேட்டீங்கன்னா அதுக்கு பேரு சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. படிக்கணும்னு ஆசை இருந்தா தானே அப்படின்னு கூட அதுக்கப்புறம் சொல்லுவாங்க. ஆனா ஜப்பானியர்கள் பாருங்க, எவ்வளவு கல்ச்சர்டா, எவ்வளவு அழகா சுண்டோக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ரொம்ப மரியாதை தெரிஞ்ச ஆளுங்க ஜப்பானியர்கள். சரி, இந்த வாரம் நீங்க கேட்ட வாவ் தகவல்கள்ல ஏதேனும் ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா அதுவே இந்த அங்கத்தின் வெற்றியா நான் நினைச்சுக்கிறேன். மீண்டும் இந்த மாதிரி ஒரு வாவ் தகவல்கள் அங்கத்துல உங்களை நான் சந்திக்கிறேன். அப்படியே இன்றைய ஹலோ ஒலி இளையராஜா ஸ்பெஷலின் நிறைவான இரண்டு பாடல்களுக்கு நாம வந்துட்டோம். அந்த பாடல்களை விரும்பி கேட்டிருக்கும் டிக்டாக் நேயர்கள் ஷாஜஹான் மற்றும் லீனா நளினி 08, சந்தோஷம் தானே? நிறைய முறை விரும்பி கேட்டிருந்தீங்க நீங்க. ஷாஜஹான் வந்து ஜப்பானில் கல்யாண ராமன் பாடல விரும்பி கேட்டிருக்காரு, செம்மையான பாட்டு அது. நம்ம லீனா வந்து அவதாரம் திரைப்படத்தில இருந்து என்னடா இந்த பாட்டு வரலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ஒவ்வொரு முறையும் இந்த இளையராஜா ஸ்பெஷல்ல ஹலோ ஒலி வரப்ப நிச்சயமா இந்த பாடல் இடம்பெறும். அதை வந்து லீனா நளினி விரும்பி கேட்டுட்டாங்க. ஷாஜஹான் மற்றும் லீனா, நீங்க இருவரும் விரும்பி கேட்டிருக்கும் பாடல்கள் தான் இன்றைய ஹலோ ஒலி இளையராஜா ஸ்பெஷலின் அடுத்த இரண்டு பாடல்கள்.

நடக்கட்டும். பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம் பத்தம்

0: அவதாரம் திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம். சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 6:57 ஆகுது. நேர்களே,
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனம் பழுதாகி இருக்கு. துவாசை நோக்கி செல்லும் PIE குறிப்பாக எங்னியோ அவென்யூவுக்கு பிறகு 6 தடத்துல.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட். பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
0: சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லியிருந்தேன், போன வாரம் வந்து 33,000 லைக்ஸ் வந்துருந்துச்சு, இந்த வாரம் அதை மிஞ்ச முடியுமா அப்படின்னு சும்மா ஒரு சவால் விட்டுருந்தேன். இந்த வாரம் பாருங்க நேயர்கள், 47,000 லைக்ஸ் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இன்னமும் வந்துகிட்டு இருக்கு. சரி, ஹலோ ஒலியின் நிறைவு பாடலுக்கு வந்துட்டோம். அந்த பாடலை நானே தேர்ந்தெடுத்துறேன், ஏன்னா 7 செய்திகளுக்கு வழிவிடணும். செம்பருத்தி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்போம். பாடல் முடிந்து செய்திகள் தொடர்ந்து உங்களை நான் சந்திக்கிறேன். ஒரு பாடல் ஆசிரியரின் பாடலை நாம கேட்க இருக்கோம். இது ஒலி 9:68 கேட்டாலே பரவசம். நான் சாந்தி.

0: வணக்கம். 7 மணி 7 மீடியாகாப் ஒலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது அபிதா பீகம். அதிகமாக மருந்து உட்கொள்ள வேண்டிய மூத்தோருக்கு உதவ பில்பிக்ஸ் எனும் புதிய செயலி சோதனை செய்யப்படுகிறது. தேசிய பல்கலைக்கழக சுகாதார கட்டமைப்பைச் சேர்ந்த மருந்தாளர்கள் அதனை உருவாக்கியிருக்கின்றனர். மருந்துகளை அடையாளம் காணவும் மருத்துவர் கொடுத்துள்ள மருந்து விவரங்களை சரிபார்க்கவும் செயலி உதவுகிறது. ஒவ்வொரு மூத்த நோயாளியும் சராசரியாக 9 மருந்துகளை கையாள்வதாய் கண்டறியப்பட்டது. செயலி 4 அதிகாரத்துவ மொழிகளிலும் செயல்படும். செயலியில் 570 மருந்துகளின் விவரங்களும் அவற்றின் படங்களும் இடம்பெற்றிருக்கும். மூத்தோரும் அவர்களின் பராமரிப்பாளர்களும் அதிகப்படியான மருந்து மாதிரிகளை சரியாக கையாள செயலி உதவும் என்று மருந்தாளர்கள் நம்புகின்றனர். சிங்கப்பூர் ஃபிட்னஸ் அலையன்ஸ் எனும் சிங்கப்பூர் உடலுறுதி கூட்டணி ட்ரூ ஃபிட்னஸ் ட்ரூ யோகா ஊழியர்கள் வேறு வேலை தேட உதவுகிறது. ட்ரூ ஃபிட்னஸ் ட்ரூ யோகா நிலையங்கள் மூடப்படுவதாக அண்மையில் அறிவிக்கப்பட்டது. ஊழியர்கள் விருப்பத்திற்கேற்ப வேலை செய்வோர் என சுமார் 230 பேர் வேலைக்காக கூட்டணியை அணுகியிருப்பதாய் தெரிவிக்கப்பட்டது. தேசிய பயிற்றுவிப்பாளர் சங்கத்துடன் சிங்கப்பூர் உடலுறுதி கூட்டணி இந்த முயற்சியில் இறங்கியிருக்கிறது. எனினும் கொடுக்கப்படாத சம்பளத்தை பெற்றுத் தருவதில் ஈடுபடப் போவதில்லை என்று அது சொன்னது. பிரிக்ஸ் அமைப்பின் 2வது நாள் கூட்டம் பொருளாதாரத்தில் கவனம் செலுத்துகிறது. உலக பொருளாதார வளர்ச்சியில் அனைத்து நாடுகளுக்கும் வாய்ப்பு தர வேண்டும் என்று அது கேட்டுக்கொண்டது. முன்னதாக பிரிக்ஸ் அமைப்பின் உறுப்பு நாடுகள் ஒருமனதாக கூட்டு பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. மத்திய கிழக்கில் நிலவும் போர் குறித்து அவை ஆழ்ந்த கவலை தெரிவித்தன. சம்பந்தப்பட்ட தரப்புகள் உச்சபட்ச கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் பிரகடனம் வலியுறுத்தியது. புதுடெல்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் தலைவர்களின் வருடாந்திர உச்சநிலை கூட்டத்தின் முதல் நாளில் பிரகடனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அதனை வெளியிட்டு பேசினார். மத்திய கிழக்கு விவகாரத்தில் நாடுகளின் தேசிய கண்ணோட்டங்களை மதிக்கும் பலதரப்பு அணுகுமுறையை அவர் முன்வைத்தார். மத்திய கிழக்கு உக்ரைன் பூசல்கள் தொடர்பில் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் நிலவிய போதும் பிரகடனம் குறித்து இணக்கம் காணப்பட்டது. சிங்கப்பூரில் கிராமிய வாழ்க்கை பற்றி தெரிந்து கொள்ள பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பு. கிராமத்து பயணம், அதாவது ஜேர்னி டு அ டெமில் கம்போங் எனும் நிகழ்ச்சி இன்று தமிழ் இளையர் விழாவின் ஓர் அங்கமாக நடைபெற்றது. குடும்பங்களை தமிழ் பாரம்பரியத்தின் வேர்களோடு இணைக்கும் வகையில் நிகழ்ச்சி அமைந்திருந்ததாக சொன்னார் பெற்றோர் இன்பா.
1: கிராமத்து குடல் தான் எப்படி இருக்கும், கிராமத்தில் என்னென்னலாம் செய்கிறாங்க, அதை நாங்கள் வந்து அப்படியே ரெப்ளிக்காவாக இங்கே கொண்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்கே வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன சின்ன வயசில் நான் பார்த்த தேன்முட்டை இருந்தது, இங்கே கருப்பட்டி காவி இருந்தது, இந்த வடை இருந்தது, எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது வந்து ஒரு வித்தியாசமான முயற்சி அப்படின்னு நினைக்கிறேன்.
0: கதை சொல்லுதல், நாட்டுப்புற கலைகள், கலை நிகழ்ச்சிகள் என பல்வேறு நடவடிக்கைகளில் பிள்ளைகள் பங்கெடுத்தனர். குடும்பத்தினர் ஒன்றாக நேரம் செலவிட்டு இனிய நினைவுகளை உருவாக்கவும் இந்த நிகழ்ச்சி வாய்ப்பளித்தது. இன்று 8:30 தொலைக்காட்சி செய்தியில் அது பற்றிய மேல் விவரங்களை காணலாம். தீப்பொறி பறக்கும் என்ற தலைப்பில் ஒரு புதுமையான பட்டிமன்றம் இன்று நடந்துள்ளது. இளையர்களுக்காக இளையர்களை நடத்திய நவீன பட்டிமன்றம் அது. தீப்பொறி பறக்கும் பட்டிமன்றத்தில் 8 இளையர்கள் நகைச்சுவையான பாணியில் சிந்தனைகளை முன்வைத்தனர். அதில் தாம் கற்றுக்கொண்டதை பகிர்ந்து கொள்கிறார் பாலு விஜயலட்சுமி.
2: இளையர்களை வெளிநாட்டு வாழ்க்கை முறை அதிகம் கவர்கிறதா அல்லது சிங்கப்பூர் வாழ்க்கை முறை அதிகம் கவர்கிறதா? நுணுக்கமான ஒரு தலைப்பு எடுத்து நம்ம பேசும்போது எதிரணியோட மனதை வந்து நம்ம புண்படுத்திட கூடாது. கருத்துக்கு வேறுபட்டு ஒருத்தவங்க ஒரு கருத்தை நினைச்சிருப்பாங்கல்ல, மட்டமாவோ இல்ல வந்து கருத்து வந்து முழுவதும் தவறு என்றோ சொல்லி பேசிடக்கூடாது. ஒரு பொதுநிலையோடையும் மரியாதையோடும் தான் எந்த தலைப்பா இருக்கட்டுமே அதை அணுகணும்.
0: இளையர்களை கவரும் வகையில் செயற்கை நுண்ணறிவும் பட்டிமன்றத்தில் பயன்படுத்தப்பட்டதாய் கூறுகிறார் ஏற்பாட்டு குழுவைச் சேர்ந்த ஜாஃபர்.
3: பட்டிமன்றம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இளைஞர்கள் வந்து நம்ம பேசுறத மட்டுமே கேட்டுக்கிட்டு இருக்கோமே, வரணுமாங்கிற யோசனை இருக்கோம்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. கேட்டுட்டு அதுக்கான கருத்தை அவங்களும் கொடுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி வந்தவங்க எல்லாரும் வந்து டிஜிட்டலாக வந்து அவங்களுடைய கருத்துக்களை பதிவிடுறதுக்கு நாங்கள் ஒரு விஷயம் செஞ்சிருந்தோம். இந்த தான் வந்து இளைஞர்களுடைய பொதுவான மனநிலைங்கிற அங்கம் வந்து நாங்கள் இதில் புதுசாக செஞ்சிருந்தோம். நல்லா இருந்துச்சுன்னு இளைஞர்கள் இருந்து சொன்னாங்க. அதை வந்து நம்ம தொடரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
0: தமிழ் இளையர் விழாவின் ஒரு அங்கமாக சிங்கை தமிழ்ச்சங்கம் நிகழ்ச்சியை ஏற்று நடத்தியது. இன்றிரவு 8:30 தொலைக்காட்சியில் செய்தியில் அது பற்றிய மேல் விவரங்களை காணலாம். பிலிப்பீன்ஸில் பயணிகள் படகு தீப்பிடித்த சம்பவத்தில் மாண்டோரை அடையாளம் காண மாதக்கணக்கில் ஆகலாம் என்று அதிகாரிகள் கூறியிருக்கின்றனர். சென்ற புதன்கிழமை நடந்த சம்பவத்தில் மாண்டோர் எண்ணிக்கை 76 உயர்ந்துள்ளது. சடலங்களின் மரபணு மாதிரிகளை அதிகாரிகள் சோதித்து வருகின்றனர். மேலும் 41 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. 13 பேரை இன்னமும் காணவில்லை. தலைநகர் மணிலாவிலிருந்து புறப்பட்ட படகு பலவான் மாநிலத்தை நெருங்கிக் கொண்டிருந்த போது தீப்பற்றியது. இருமுறை வெடிப்புச் சத்தம் கேட்டதாகவும் அதன் பிறகு படகை தீ சூழ்ந்ததாகவும் உயிர் தப்பியவர்கள் தெரிவித்தனர். அடர்ந்த புகையால் தீயணைப்பாளர்கள் படகினுள் செல்ல சிரமப்பட்டனர். வெள்ளிக்கிழமை அவர்கள் முதல் முறையாக படகிற்குள் நுழைந்தனர். தீ மூண்டதற்கான காரணம் விசாரிக்கப்படுகிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை காலை 7 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: ஒலியில் உல்லாசம் தாங்க. மாலை 5 மணியிலிருந்து ஒலியில் உல்லாசம் நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கேன். நான் சாந்தி. அதுல முதல் 2 மணி நேரம் இளையராஜா ஸ்பெஷலா இனி இடம்பெறும். இந்த 1 மணி நேரம், அதாவது கடைசி 1 மணி நேரம், பாடலாசிரியர் ஸ்பெஷலா இடம்பெற போகுது. இந்த வாரம் எந்த பாடலாசிரியர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். 7 மணி செய்திகளுக்கு பிறகு சந்திக்கிறோம் இல்லையா. சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 7:08 நேர்களே.
2: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
1: வாகனம் பழுதாகி இருக்கு. சாங்கியை நோக்கி செல்லும் PIE, குறிப்பாக CTESLE க்கு பிறகு. துவாசை நோக்கி செல்லும் PIE, குறிப்பாக எங்னியோ அவென்யூவுக்கு பிறகு 6ம் தரத்திலையும் வாகனம் பழுது.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி கோல்ட். பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
5: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
6: ஸ்டார்ஹப், we got you.
7: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன், ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மைல் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies பிரைவேட் லிமிடெட்.
1: ஆமா, நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த 1 மணி நேரம் இனி வந்து ஞாயிற்றுக்கிழமைகள்ல மாலை இல்ல இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் நானே தேர்ந்தெடுத்து ஒரு பாடல் ஆசிரியரின் பாடல்களை தொகுப்பா வழங்குவேன். அந்த மாதிரி இந்த வாரம் இவரை தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். இவரை பற்றி முன்பு எனக்குமே அவ்வளவா தெரியாதுங்க. ஆனா இவரை பற்றி நான் தேர்ந்தெடுத்து கொஞ்சம் என்னுடைய ஆராய்ச்சி வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சப்போ எனக்கே ரொம்ப எப்படி சொல்றது, வியப்பாயிடுச்சு. ஏன்னா பாடலாசிரியர்களுக்குள்ளே இவர் வந்து ஒரு பள்ளியா விளங்கியிருக்காரு. அதாவது நா முத்துக்குமார் போன்ற பாடலாசிரியர்களுக்கே இவர் ஒரு கல்லூரியா விளங்கியிருக்காரு. இவர் யார் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத கேளுங்களேன்.
8: எத்தனை மொழியும் கற்றுக்கொள், நம் இனத்தமிழ் முதலாய் பெற்றுக்கொள், ஆற்று மணலை அள்ளாதே, அடுத்த தலைமுறை கொல்லாதே, எதிர்க்க துணிந்தால் தமிழ் மீளும், எதற்கும் துணிந்தால் தமிழ் ஆளும் என்றெல்லாம் எழுதியிருக்கிறேன்.
1: இப்பவும் யாருன்னு தெரியல, தெரியாதுங்க. ஏன்னா இவங்க எல்லாம் வந்து பின்னணியில இருந்து வேலை பாக்குறவங்க, சமூக ஊடகத்துல எல்லாம் கூட ரொம்ப வெளியே வராதவங்க. இவங்களுக்கு பதிலா இவங்களுடைய பேனா தான் அதிகமா பேசும் அப்பேற்பட்டவங்க. இவர் யாரும் இல்லைங்க, இவர் தான் மதியழகன் அப்படிங்கிற இயற்பெயர் கொண்ட, ஆனா சினிமால நம்ம எல்லாருக்கும் அறிவுமதி அப்படின்னு அறிமுகம் ஆகியிருக்கிற பாடலாசிரியர் அறிவுமதி. விருத்தாச்சலத்துல பிறந்தவர், தமிழ் திரையுலகத்துல மிக மிக முக்கியமான ஒரு பாடலாசிரியர். பாடலாசிரியர் முத்துக்குமார் இவங்களை போன்ற பாடலாசிரியர்கள்லாம் ரொம்ப வியந்து பார்க்கிற, எங்களுக்கெல்லாம் வந்து இவர் ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பாடலாசிரியர். கண்ணதாசன், வாலிக்கு பிறகு வந்த தலைமுறையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடலாசிரியர்னா அது அறிவுமதி அப்படின்னு தான் சொல்லப்படுது. என்ன மாதிரியான பாடல்கள் சினிமாவுக்கு எழுதியிருக்காரு அப்படின்னு இந்த 1 மணி நேரத்துல நீங்க தெரிஞ்சுக்க தான் போறீங்க. ஆஹா, இந்த பாடல்கள்லாம் அறிவுமதி எழுதியிருக்காரா அப்படின்னு வியக்கத்தான் போறீங்க. ஏன்னா நானே வியந்தேங்க. இந்த அடுத்த பாடல், அடுத்த 2 பாடல்களை கேளுங்க, இது இவர் எழுதியதா அப்படின்னு நிச்சயமா நீங்களே யோசிப்பீங்க.

0: பீட்டு
1: ஆதரவு
2: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
3: தெரியுது தெரியுது, வாட்ஸ்அப்ல என்ன மாதிரியே உங்களுக்கும் அதிர்ச்சிதான். வாவ், ஐ டிடன்ட் நோ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா, எனக்குமே தெரியாது இந்த பாடல்கள்லாம் அவர் எழுதிய பாடல் அப்படின்னு. நம்மள குறை சொல்ல முடியாதுங்க, ஏன்னா இவங்க எல்லாம் வந்து வெளியில வந்து கை காட்டிக்கிறது இல்லை. நான் தான் ஐ ரோட், நான் எழுதினேன் அப்படின்னு வந்து இவங்க எல்லாம் வந்து பெருமையா சொல்லிக்கிறது கிடையாது. ஆனா நான் சொன்ன மாதிரி இவங்களுக்கு பதிலாக இவங்களுடைய பேனாதான் வந்து இன்னும் பலமா குரல் கொடுத்திருக்கு. இருந்தாலும் இப்போ இந்த மாதிரி தொகுப்புகள் மூலமா இவங்களுடைய வேலையெல்லாம், நேர்த்தியான வேலையெல்லாம் நமக்கு இப்போ தெரிய வருது. இனிமே ஒவ்வொரு வாரமும் இதை என்னுடைய ஒரு பணியா எடுத்து இந்த மாதிரி பாடல் ஆசிரியர்களுடைய வேலையெல்லாம், ஏன்னா பொதுவா சினிமா அப்படின்னு சொன்னா எல்லாரும் வந்து நடிகர், நடிகையர், இசையமைப்பாளர்கள் இந்த மாதிரி தான் வந்து நம்ம எல்லாம் எப்போதும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுலதான் கவனம் செலுத்துவோம். ஆனா பாடல் ஆசிரியர்கள் எப்போதுமே திரைக்கு பின்னால், அது மட்டும் இல்லாம பாடல் ஆசிரியர் அப்படின்னு சொன்னா எல்லாருமே வந்து கண்ணதாசன், வாலி, நாமுத்துக்குமார் அந்த மாதிரி எல்லாரும் முன்னணியில இருக்கிற பாடல் ஆசிரியர்களை மட்டுமே தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி எத்தனையோ பாடல் ஆசிரியர்கள் இருக்காங்க, அவங்களெல்லாம் முன்னணிக்கு கொண்டு வருவோமே இனிமே, சரியா? இந்த மாதிரி அவருடைய பாடல்களை இப்போ நம்ம கேட்டோம். ரன் திரைப்படத்திலிருந்தும், சண்டக்கோழி 2 திரைப்படத்திலிருந்தும். சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 7:22 நேர்களே.
4: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
3: வாகனம் பழுதாகி இருக்கு, SLEA நோக்கி செல்லும் TPE, குறிப்பாக KPE எக்ஸிட்டில் துவாஸ் சவுத் அவென்யூ 7 அவென்யூ 6, இந்த இடத்துல சமிக்ஞை விளக்குகள் வேலை செய்யல, அதாவது பிளாக் அவுட் ஆகியிருக்கு. அந்த பக்கமா இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு அதிக கவனம் தேவை.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
5: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி.
6: மலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
7: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
6: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு போனே?
7: ASK ட்ரெய்னிங், அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழை பெறலாம்.
6: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
7: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
6: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
8: வெறும் 13.95 மட்டும்தான். சுவையான சோய் கார்லிக் சாஸ், சார நிறைஞ்ச ருசியான கோழி, நான் உறவைக்கும் பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க, அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 வரை மட்டும்தான்.
9: ஒலியில் உல்லாசம் தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9:08 கேட்டாலே பரவசம்.
3: ஆமாங்க, பாடலாசிரியர் அறிவுமதியின் பாடல்களை ஒரு தொகுப்பா நாம கேட்டுட்டு இருக்கோம். எப்படிங்க சிம்புவே இல்ல, பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான மென்மையான பாடல்களை எழுதினவர் தான் சண்டக்கோழி 2ல இந்த சிங்கரட்டா பாறையில அந்த மாதிரி ஒரு பாடலையும் அவரால் எழுத முடியுது. பாடலாசிரியர் அப்படிங்கிறதுனால இப்படியும் எழுதணும், அப்படியும் எழுதணும் இல்லையா. அடுத்த 2 பாடல்களும் அப்படிதான் வருது. காதலி நிம்மதி திரைப்படத்துக்காக தேனிசை தென்றல் தேவாவுக்காக ஒரு பாடல் அவர் எழுதியிருந்தாரு. அதுக்கப்புறம் வர பாடலையும் பாருங்க, வித்யாசாகருக்காக அள்ளித்தந்த வானம் திரைப்படத்துக்காகவும் ஒரு பாடல் எழுதியிருக்காரு. இப்படியும் எழுதுவாரு, அப்படியும் எழுதுவாரு.

0: வித்யா சாகர் இசையில் அள்ளி தந்த வானம் திரைப்பட பாடலை கேட்டீங்க. உன்னிமேனன் ஸ்ரீவர்தினி பாடியிருந்தாங்க அந்த பாடலை. அதற்கு முன்பு தேனிசை தென்றல் தேவா காதலி நிம்மதி அவருடைய இசையில வெளிவந்த திரைப்படம் ஹரிஹரன் சித்ரா அந்த பாடலை பாடியிருந்தாங்க. இரண்டு பாடல்களுமே அறிவுமதி எழுதிய பாடல். ஏன்னா அவருடைய பாடல்களை தான் ஒரு தொகுப்பா இந்த ஒரு மணி நேரத்துக்கு நாம கேட்டுட்டு இருக்கோம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீடியா கோப் ஒலி 968. உங்களுக்காக நிகழ்ச்சி வழங்கி கொண்டிருப்பது சாந்தி குருசாமி. நான் உங்கள் சித் ஸ்ரீராம்.
0: இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் பாடலாசிரியர் தொகுப்ப கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த வாரம் பாடலாசிரியர் அறிவுமதியின் பாடல்களை ஒரு தொகுப்பா கேட்டுக்கிட்டு இருக்கோம். பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், சிறைச்சாலை திரைப்படத்துல அனைத்து பாடல்களுமே பாடலாசிரியர் அறிவுமதி எழுதிய பாடல்கள் தான். அதுவே அவருடைய முதல் படமாவும் அமைஞ்சது அப்படிங்கறது விக்கிபீடியா கொடுக்கிற தகவல். இருந்தாலும் 80களில் ஏற்கனவே இளையராஜாவுக்காக அவர் முதல் பாடல் எழுதிட்டாரு, அது வேற ஒரு விஷயம். அது இன்னொரு நாள் உங்களோட நப்ப இந்த சிறைச்சாலை படத்தை பற்றி எழுத்தாளர் பரிசல் கிருஷ்ணாவும் பாடலாசிரியர் ஆபா ராசாவும் சுவாரஸ்யமான சில விஷயங்கள் பேசிக்கிறாங்க, அதை கொஞ்சம் ஒட்டு கேப்போமே.
2: சிறைச்சாலை பாடல் நான் முதல்ல கேட்கிறேன், எனக்கு மலையாளம் நல்லா தெரியும். சோ இந்த பாட்டு வந்து காலாபாணின்னு மலையாளத்திலயும் வந்திருக்குது, இளையராஜாவோட ரசிகனா அது தமிழ்லயும் வந்திருக்கும் போது தமிழ்ல கேக்குறேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா லிப்சிங்க் வந்து அப்படி மேட்ச் ஆயிருக்கும்,
3: அது ரொம்ப மேஜிக்.
2: அது பயங்கரமான மேஜிக். ஏன் அந்த மேஜிக்னா இருக்கிற மொழி புலமை தான். அந்த சூரியனும் குண்டில் சாய மேகம் வந்து கச்சையாக காமன் தங்கும் மோகப்பூவில் முத்த கும்மாளம் அப்படிங்கிறது இதே வரிகள் தான் அங்க வரும்.
3: அன்பி திங்கள் நெற்றி புட்டும் வைத்து வெண்ணிலாவின்
2: கண்ணம் தொட்டு
3: கண்ணம் தொட்டு நெஞ்சிலாடும் சுவாச சூட்டில் காதல் குற்றாலம்
2: அப்படின்னு வரும். அதுல என்ன ஆச்சரியப்படுத்திய விஷயம் என்ன, தேன் தெளிக்கும் தென்றலாய் நின்னருகில் வந்து நான் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அது அதுல அப்படிதான், தேன் தெளிக்கும் தென்னலாய் நின்னருகே வந்து ஞான் அப்படின்னு இருக்கும். அப்ப நின்ங்கிறத உண்ணுன்னு ஒரு மாத்தி இருக்கும். தமிழ்னா ஒரு கவிஞர், தமிழ் கவிஞர்கள் வந்து உன்னருகில் அப்படின்னு மாத்தலாம்னு தான் நினைப்பாங்க. ஆனா நின்ங்கிறது நேரடியான தமிழ், அழகான தமிழ்.
3: கரெக்ட்,
2: அது லிப்புக்கும் மேட்ச் ஆகுது. நின்னருகிறது மக்கள் ஈஸியா பாடுவாங்கன்னு துணிஞ்சு நின்னருகில் வந்துனான்னு அதை கேட்டதும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்படியே அது தமிழ் தான், அது அப்படியே பயன்படுத்துவோம் அப்படின்னு. அதுல 5 பாட்டுமே அட்டகாசமா இருக்கும். சிறைச்சாலை தான் அறிவுமதி அப்படின்ட்டு தேடி தேடி அவரை என்ன கேட்க வச்சது.
3: சுட்டும் சுடர்வெளி பார்வையிலே
2: பார்வையிலே
3: கத்தும் கடல் அலை தாண்டி வந்தும் தீண்டது உன்னாவி நிலவு பொட்டும் வைத்து பவளப்பட்டும் கட்டி அருகில் நிற்கும் உன்னை வரவேற்பேன். அந்த அவர் சுற்றும் சுடர்விழி பார்வையில அவரோட சவுண்டிங் இருக்கு பாத்தீங்கல்ல, நல்ல தமிழ்ன்றது ஓகே இருக்கட்டும், அது எல்லாரும் பாராட்டக்கூடியதுதான். ஆனா அந்த சவுண்டிங்க்கு இவ்வளவு அற்புதமான நல்ல தமிழ் எழுதுறது ரொம்ப கஷ்டம். அதை நேர்த்தியா பண்ணக்கூடிய ஒரு அறிவுமதி.
0: அவர் சொன்ன அந்த கடைசி விஷயம் அதுதான், நல்ல தமிழ் அப்படிங்கிறது எல்லா கவிஞர்களுக்கும் வரக்கூடியதுதான், ஆனா அந்த சவுண்டிங் அதாவது அந்த பீட்டுக்கு ஏத்த மாதிரி அது வெகு சில கலைஞர்களுக்கு தான் கை வந்த கலையா இருக்கும். அது அறிவுமதிக்கு நல்லாவே வருது அப்படின்னு இன்னொரு கவிஞர் சொல்றப்போதான் நம்மள மாதிரி ஞான பழங்களுக்கு எல்லாம் தெரியுது என்ன நான் சொல்றது. தொடர்ந்து கவிஞர் அறிவுமதியின் பாடல்களை கேட்கலாமா?

0: சிறைச்சாலை திரைப்பட பாடல கேட்டீங்க. சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 7:43 ஆகுது நேர்களே.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கு சாங்கியை நோக்கி செல்லும் PIE, குறிப்பாக லானி சாலைக்கு பிறகு.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
4: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்கைடோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 7400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கிட் ஏர் பயண நுழைவுச்சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் படத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர்கால வண்ணங்களின் வழியே பயணம் செய்யுங்கள். அடர்ந்த பனியால் மூடப்பட்ட மரங்களை பாருங்கள். முழுமையாக மலர்ந்த குறாவை பாருங்கள். இச்சலுகை September 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-9679.
5: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய iPhone 18 Pro Max இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1 மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50 விழுக்காடு தள்ளுபடி மற்றும் M1 பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg சென்று வேரியபிள் அப்பச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய iPhone 18 Pro Max இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: பாடலாசிரியர் அறிவுமதியின் பாடல்களை ஒரு தொகுப்பா நாம கேட்டுட்டு இருக்கோம். எழுத்தாளர் பரிசல் கிருஷ்ணாவும் பாடலாசிரியர் ஆ பா ராசாவும் அறிவுமதி எழுதிய மேலும் இரண்டு பாடல்களை பற்றி ரொம்ப சுவாரஸ்யமான சில விஷயங்கள் பேசுறாங்க. தொடர்ந்து கொஞ்சம் ஒட்டு கேட்கலாமா?
2: நம்ம ஊர்புறங்கள்ல பேசுறப்ப எதையும் ஸ்ட்ரைட்டா சொல்ல மாட்டாங்க. ஏன்டா கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடக்குற, எங்க ஊர்ல படியாக கோபம் வரும், இப்படி பேசுறப்பயே ஒரு மெட்டஃபர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஒரு இலக்கியத்தை பாடல் கொண்டு வந்தது அறிமைதான். சோ சிட்டு சோழ சோழ சிட்டு பாட்டுங்களே, ஏறி ஏணி வச்சு ஏன் உசிரை எட்டி பார்க்காத, ஏன் மீச முள்ளில் சிக்கி கிச்சு பட்டு பாவாடன்னு எழுதிருப்பாரு. சாதாரண ஒரு கிராமத்து பாட்டு தான், அதை ஒரு ஒரு பயங்கர ஃபோக் சாங் தான், குத்து சாங் தான். அதுக்குள்ள ஒருத்தவன் ஒரு கவிதையை எப்படியாவது கொண்டு வரணும்னு நினைக்கிறான் பாத்தீங்களா. நம்ம ரொம்ப சிம்பிளிஃபைடான லிரிக்ஸ் நினைக்கிறோம், ஆனா அது எழுதுறதுதான் உண்மையிலே ரொம்ப கஷ்டம்.
1: உண்மைதான், சுலபம்னு நாம நினைக்கிறோம், கரெக்டா சொல்லிட்டாரு. எழுதுறதுதான் ரொம்ப கஷ்டம், அது எழுதுறவங்களுக்கு தானே தெரியும், நமக்கு எங்க தெரிய போகுது. தொடர்ந்து பாடலாசிரியர் அறிவுமதியின் பாடல்களை கேட்கலாமா?

சரி நேர்களே, இந்த அளவில் நிகழ்ச்சி ஒரு நிறைவுக்கு வருது. பிடிச்சிருந்துச்சா? இன்றைய நிகழ்ச்சி என்னெல்லாம் நடந்துச்சு? முதல் 2 மணி நேரத்துக்கு இளையராஜா ஸ்பெஷல் இடம்பெற்றுச்சு, இனிமேயும் இடம்பெறும். அதாவது இனிமேல் ஞாயிற்றுக்கிழமைகள்ல மாலை 5 மணியிலிருந்து இரவு 7 மணி வரைக்கும் இளையராஜா ஸ்பெஷலா இடம்பெறும். உங்களுக்காக அதை நான் தொகுத்து வழங்குவேன். அதன் பிறகு அதுவும் முக்கியமா மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரைக்கும் டிக்டாக் லைவ்ல இளையராஜா ஸ்பெஷல் ஹலோ ஒலியா இடம்பெறும். அங்க மட்டும்தான் நீங்க வந்து உங்களுக்கு பிடித்த பாடல்களை, இளையராஜா பாடல்களை விரும்பி கேட்கலாம். அதுல வாவ் தகவல்களும் இடம்பெறும். அதன் பிறகு கடைசி 1 மணி நேரம் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் பாடலாசிரியர் தொகுப்பு உங்களுக்காக இடம்பெறும். இன்று இடம்பெற்ற அறிவுமதியின் பாடல்கள் மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு பாடலாசிரியரை தேர்ந்தெடுத்து அவருடைய பாடல்களும் அவரை பற்றிய தகவல்களும் உங்களுக்காக வந்து நான் தேர்ந்தெடுத்து ஒளியேற்றுவேன். இன்று இடம்பெற்ற மாதிரி இந்த சிறப்பு அங்கங்கள் பாடல்கள் இல்லைங்க, இந்த பாடல்களுக்கு நடுவில் இடம்பெற்ற சிறப்பு அங்கங்களை மறு ஒலிபரப்பா நீங்க கேட்கணும்னா அதிகாலை 3 மணியிலிருந்து 5 மணிக்குள்ள இடம்பெறும் பாடல்களுக்கு நடுவில் மறு ஒலிபரப்பா நீங்க கேட்கலாம். சரியா? இந்த அளவில் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். சாந்தி குருசாமி, மீண்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு உங்களை நான் மீண்டும் சந்திப்பேன். சரியா? இந்த பாடல் முடிந்து அடுத்த பாடல் அள்ளித்தந்த வானம் திரைப்படத்திலிருந்து வாடி வாடி நாட்டுக்கட்ட, இதுவும் வந்து அறிவுமதி எழுதிய பாடல் தான். இந்த பாடல் முடிந்து பஞ்சாபிய மற்றும் ஹிந்தி பாடல்கள், அதன் பிறகு 9 மணிக்கு காதர் செல்லக்குட்டி வந்துருவாரு உங்களை சந்திக்கிறதுக்கு. நான் வந்து மீண்டும் உங்களை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு சந்திக்கிறேன். சரியா? மிச்சம் இருக்கிற வார இறுதியை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்களோட கழிங்க. அடுத்த வாரம் சந்திக்கலாம். அன்பான வணக்கம் நேர்களே.

0: பரிவர்த்தி நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி தங்க பஸ்பத்தின் தரம் பழைய அரிசியாய் ரகம் உயர்ந்த தரம் சுவை சத்து ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.

0: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
1: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
0: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
1: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
0: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
1: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: 8 singles looking for love.
3: We're here to find love.
2: Get a little help from the person they trust most.
3: You've brought the one person that knows you best, and they're here to finally find you love.
2: Their love life is in the hands of their wingman.
4: We have to make it happen.
5: I want to go on a date.
2: Their biggest cheerleader and their harshest critic.
3: Your wingman will go head to head in a series of challenges.
2: The wingman wins a challenge, the single gets the date.
6: A chance to get a bit closer with her.
2: To spice up the stakes, the winning couple will walk away with $20,000 and $10,000 for the best wingman. But when loyalty gets tested and hearts are on the line, will it be happily ever after?
7: Whatever happens, I do want you in my life forever.
2: Or betrayal and heartache.
8: I got played. I literally want to throw up right now.
9: Girl, you gotta fix yourself.
10: Who knows what's coming next?
2: Catch Wingman. Available on MeWatch and MediaCorp Entertainment on YouTube from 10 September. Find out more at mewatch.sg/wingman.
1: Next, we have Punjabi numbers on MediaCorp only 968.

இவருக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கே சொல்றேன்.

0: ಕಿನ್ನಕು ಫಿದಾ ನಿನ್ನ ಕಳೆದಿ ಜಾ ನಿತ್ತೇರೆ ತೋ ಬಿಡಾ
1: உங்களுக்கு எப்படி இருக்கு

0: we have for Punjabi songs. Hope you enjoyed.
1: Thank you for tuning in to Oli 968.
2: Oli 968-il இதுவரை நீங்கள் கேட்டது பஞ்சாபி பாடல்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968. மீடியா கபலி 968-இல் ஹிந்தி பாடல்கள்.
3: It's time for some Hindi tunes on your favorite station, Oli 968.
4: असूलों पर जहां आ जाए टकराना जरूरी है. अंधा जिंदा हो तो जिंदा नजर आना जरूरी है. बंदा हो तो जिंदा हो.

0: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50 விழுக்காடு தள்ளுபடி மற்றும் M1 பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg க்கு சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
1: 8 singles looking for love.
2: We're here to find love.
1: Get a little help from the person they trust most.
2: You've brought the one person that knows you best, and they're here to finally find you love.
1: Their love life is in the hands of their wingman.
3: We have to make it happen.
4: I want to go on a date.
1: Their biggest cheerleader and their harshest critic.
2: Your wingman will go head to head in a series of challenges.
1: The wingman wins a challenge, the single gets the date.
5: A chance to get a bit closer with her.
1: To spice up the stakes, the winning couple will walk away with $20,000 and $10,000 for the best wingman. But when loyalty gets tested and hearts are on the line, will it be happily ever after?
2: Whatever happens.

0: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
1: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
0: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு போன?
1: ASK ட்ரெய்னிங், அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழை பெறலாம்.
0: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
1: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
0: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன்டவுன், ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மைல் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 மூவிஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: ஞாயிற்றுக்கிழமை 9 வந்துட்டாலே நான் டான்னு வந்துடுவேன். ஒளியின் உல்லாச நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேர்களே, இந்த வார நாட்கள் முடிந்து வார இறுதி எப்படி போயிட்டுருக்கு? இப்போ ஞாயிற்றுக்கிழமை இணையிறோம், திங்கக்கிழமை வரப்போகுது. நிச்சயமாக அடுத்த வாரம் இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் நான் கடைப்பிடிக்கணும், இதெல்லாம் நான் வந்து செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு திட்டப்பட்டிருப்பீங்க. அந்த திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தன்முனைப்பு கொடுக்கும் வகையில் சில தகவல்களை உங்களோட பகிர்ந்துக்குள்ள போகிறேன். அதனால வேகமான பாடல்களும் இடப்போகிறோம். சரியா, அடுத்த ஒரு மணி நேரம் ஜாலியாக இருக்கலாம். வாங்க, இது உங்களுடைய ஒளியில் உல்லாசம்.

0: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
1: இது உங்க ஒலி ஒரு ஆறியது
2: தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
0: வார இறுதி ஒலியில் உள்ள

0: 1990களில் மனோவியல் நிபுணர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, தன்னம்பிக்கைக்கும் ஞானத்துக்கும் வேறுபடுத்திக் கொள்வதற்கு ஒரு ஆராய்ச்சியை செஞ்சிருக்காங்க. அந்த ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா, நமக்கு ஒண்ணுமே தெரியாத போது நமக்கு தன்னம்பிக்கை இருக்காது, கருத்து வேறுபாடு இருக்காது, ஒரு நிச்சயமற்ற சூழல்ல இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு ஏற்படும்,
1: ஒருவேளை நம்ம முட்டாளோ
0: அப்படின்னு தோன்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதுவே ஒரு சில புதிய விஷயங்களை கத்துக்கிட்டு நமக்கு அடிப்படையா சில தகவலோ ஞானமோ பெற்ற பிறகு நமக்கு திடீர்னு ஆஹா எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு உணர்வு ஏற்படுமா. இந்த மாதிரி உணர்வு ஏற்படும் போது மனோவியல் நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்பதான் நீங்க மவுண்ட் ஸ்டூபிட்ல நிக்கிறீங்கன்னு. அதாவது முட்டாள் மலையின் உச்சத்துல நிக்கிறீங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்துல கத்துக்கிட்ட விஷயங்களை நம்ம செயல்படுத்தாத போது நமக்கு அனுபவங்கள் கிடைக்காது. அப்ளை நாலேஜ் இருக்காதுன்னு சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது எல்லாவற்றையும் நம்ம முழுமையா க யாரும் அசைக்க முடியாது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க என்ன செய்யணும்?
1: நான் முட்டாள் மலையின் உச்சத்துல நிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கணும்.
0: ஆ, வெரி குட்.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: தண்ணிக்காட்டு ராஜாவா இருந்து சமீபத்தில் நம்ம கத்துக்கிட்ட புதிய தகவல்களை தன்னம்பிக்கையோட செயல்படுத்தி நம்ம எல்லாத்தையும் மாத்திரலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த தகவலை கேளுங்க, அந்த கருத்து கொஞ்சம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1990களில் மனோவியல் நிபுணர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, தன்னம்பிக்கைக்கும் ஞானத்துக்கும் வேறுபடுத்திக் கொள்வதற்கு ஒரு ஆராய்ச்சியை செஞ்சிருக்காங்க. அந்த ஆராய்ச்சியில என்ன கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா, நமக்கு ஒண்ணுமே தெரியாத போது நமக்கு தன்னம்பிக்கை இருக்காது, கருத்து வேறுபாடு இருக்காது, ஒரு நிச்சயமற்ற சூழல்ல இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு ஏற்படும்,
2: ஒருவேளை நம்ம முட்டாளோ
1: அப்படின்னு தோன்றது வாய்ப்பு இருக்கு. இதுவே ஒரு சில புதிய விஷயங்களை கத்துக்கிட்டு நமக்கு அடிப்படையா சில தகவலோ ஞானமோ பெற்ற பிறகு நமக்கு திடீர்னு ஆஹா, எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு உணர்வு ஏற்படுமா? இந்த மாதிரி உணர்வு ஏற்படும் போது மனோவியல் நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்பதான் நீங்க மவுண்ட் ஸ்டூபிட்ல நிக்கிறீங்கன்னு, அதாவது முட்டாள் மலையின் உச்சத்துல நிக்கிறீங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் கத்துக்கிட்ட விஷயங்களை நம்ம செயல்படுத்தாத போது நமக்கு அனுபவங்கள் கிடைக்காது, அப்ளை நாலேஜ் இருக்காதுன்னு சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது எல்லாவற்றையும் நம்ம முழுமையா கத்துக்கிட்டோமா புரிஞ்சுக்கிட்டோமான்னு கிடையாது. கத்துக்க வேண்டியது புரிய வேண்டியதுக்கு நிறைய இருக்கு. அதனாலதான் அப்பவே ஔவையார் என்ன சொன்னாங்க, கற்றது கை மண் அளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. அதனால இனிமே எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, என்னை யாரும் அசைக்க முடியாது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க என்ன செய்யணும்?
2: நான் முட்டாள் மலையின் உச்சத்துல நிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கணும்.
1: ஆ, வெரி குட்.

0: ஜென்சி பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க, அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 வரை மட்டும்தான்.
3: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
4: ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
3: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
4: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
3: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கே.
4: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: இது உங்க ஒலி 1.68.
6: இந்த வார இறுதிய குடும்பத்தோட கொண்டாடுங்க.
7: உங்களுடைய ஒரே தேர்வா இருக்கட்டும், கேட்டாலே பரவசம்.
8: ஏன் மல்லே பூ வச்சவ

நாய் இதற்கு மட்டுமில்ல, இந்த ஊருக்கு மட்டுமில்ல, இந்த நாட்டுக்கே சொல்றேன்.

96.8 ஒரு வார்த்தை சொல்ல. ஞாயிற்றுக்கிழமை இரவு பொழுது, வேலையெல்லாம் முடிச்சுட்டு பலர் இந்நேரம் வானொலி பக்கமாக ஓய்வெடுக்க வந்திருக்கலாம். தமிழ் பாடல்கள் இருக்கக்கூடிய அழக, தமிழ் வார்த்தைகளின் அர்த்தத்தை நம்ம கொண்டாட இருக்கோம். ஆமாங்க, ஒரு வார்த்தை சொல்ல உங்களுக்காக 10 மணி தொடக்கம் 11 மணி வரை இடம்பெற காத்துட்டு இருக்க உங்களுக்காக நிகழ்ச்சி படைக்க வந்திருக்கிறேன் விமலா. இன்று தொகுப்பிலும் அழகான தமிழ் வார்த்தைகளை நாம கொண்டாட இருக்கோம். அதனால தொடர்ந்து எங்களோடு இணைஞ்சிருங்க. இது ஒலியில் உல்லாசம். நான் உங்கள் விமலா.

0: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50 விழுக்காடு தள்ளுபடி மற்றும் M1 பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg க்கு சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
2: உங்களுக்கு சமைக்க தெரியாதா அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
3: டேக் ஆனியன் கட் கட் கட் ஸ்மால் பீசஸ்
2: உங்களுக்காகவே 9-6-8 திங்கள் முதல் வெள்ளி வரை இவ்வங்கத்திற்கு ஆதரவு
4: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
5: பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம்.
6: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க.
7: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
6: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
8: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம். ஒலியில நான் நவீன்,
6: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
9: பஸ் பயணம்.
6: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
9: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
2: ஒலி 9-6-8 ஒரு வார்த்தை சொல்ல கன

இப்படி கனவு கொண்டாடின தமிழ் திரைப்பாடுகள் பல கொட்டி கிடக்குதுங்க. நாம எல்லாருமே கனவு காண்போம், ஆனா கண்ட கனவுகள் 90 விழுக்காட்டு கனவுகள் எழுந்த 5 நிமிஷத்துல காணாம போது மறைந்து போது மறக்கப்படுது அப்படின்னு ஆய்வுல சொல்றாங்க. REM ஸ்லீப் அப்படின்ற தூக்க நிலையின் போதா நாம காணக்கூடிய கனவுகளுக்கு வண்ணம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உங்க துணை அதிகமா தூங்கும் போது கொரட்ட விடுறாரா அப்படின்னா அவர் கனவு காணல அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கொரட்ட விடுறவங்களுக்கு கனவு வராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கனவு அப்படின்றது தூங்கும் போது மட்டும் வருவதில்லைங்க. ஒருத்தருடைய முகம், ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழ முடியாம இருக்கிறது, அல்லது சொல்லாமலே இருக்கக்கூடிய ஒரு காதல், இவையெல்லாம் கனவுதான். ஆனாலும் பல நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருப்பது எதிர்கால கனவுகள் தான். வாங்க கனவுகளை கொண்டாடலாம்.

ஆமாங்க, இரவு அப்படின்ற வார்த்தை சூரியன் மறைந்த பிறகு உருவாகும் ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். இரண்ட கால பகுதிய இரவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வழியில பிச்சை எடுப்பது, நுட்பமான பொருள், கோதுமை குறுநெய், துப்பாக்கி குண்டு போன்றவற்றுக்கோ இரவு அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. தமிழ் இலக்கியங்களை எடுத்துக்கிட்டோம்னா இரவுக்கு தனி மரியாதை இருக்குங்க. சங்க கால கவிஞர்கள் இரவு காதலின் சின்னமாகவோ கவிதைகள்ல சொல்லியிருக்காங்க. இந்த இரவு நேரத்துல தூங்காத விழிகளுக்காக ஒரு விஷயத்த சொல்றேன். பகல் நேரத்தை விட இரவு நேரத்தில் தாங்க நம்முடைய மூளை இன்னும் சிறப்பாக வேலை செய்யுமா. அது உடல் இருக்கக்கூடிய 60 விழுக்காட்டு நச்சுத்தன்மைய உடலிருந்து வெளியேற்றும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சுருங்க சொல்லுன்னா இரவு நேரங்கள்தான் நம்முடைய உடல் தூக்கத்தின் போது போகி பண்டிகையை கொண்டாடுது போல.

0: உடனடி நுழைவுச் சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் Fit and Fun T-Shirt வழங்கப்படும். Fit and Fun 2026 Everybody Knows நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா காப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.
1: ஒலி 968 ஒரு வார்த்தை சொல்லு.

0: இந்த பாடலாம் கேட்கும் பொழுது நமக்கு நிச்சயமாக ஒரு சந்தேகம் வரலாம். மயில் அழகாக இருப்பதால அதன மயில் அப்படின்னு நினைக்கிறாங்களா, அல்லது அழகுனாலே மயில் அப்படின்ற காரணத்தால மயில மயில நினைக்கிறாங்களா அப்படின்னு நிச்சயமாக கேள்வி தோன்றலாம். ஆமாங்க, உண்மையிலேயே மயில் என்ற வார்த்தை பலருக்கு தெரிய ஒரு பறவையோட பேர் அப்படின்னு, அதே நேரத்துல அழகுக்கும் மயில் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அதனாலதான் ரொம்ப அழகானவர்களை மயில் போல இருக்காங்க அப்படின்னு சொல்வதுண்டு. மயில் இந்தியாவுடைய தேசிய பறவையும் கூட. இவ்வளவு அழகான மயிலின் தோகையில நீல நிறம் பச்சை நிறங்களை நாம பார்க்க கூடும். ஆனா உண்மையிலேயே மயிலின் தோகையில இந்த வண்ணங்கள் இல்லை என்பது உங்களுக்கு தெரியுமா?
1: என்ன சொல்றேன்?
0: ஆமாங்க, மயிலுடைய தோகையில இருக்கக்கூடிய இந்த பச்சை நீல நிறங்கள் வெளிச்சத்தை பிரதிபலிப்பதாலதான் நம்முடைய கண்ணுக்கு அந்த வண்ணங்கள் தோன்றுகின்ற அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.

0: பாலரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
2: வீட்ல தாத்தா சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்காரு. தாத்தா ஏன் சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்காரு? கொஞ்சம் கேமராவுக்கு கீழே பாக்கும்போது பாட்டி வரவேற்பு அறையில ரத்த வெள்ளத்துல கிடந்தாங்க. பேரனுக்கு என்ன செய்யணும்னே தெரியல. இந்த மாதிரி ஒரு காட்சிய சிசிடிவில அவர் பாப்பாருன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்ல. பாட்டி ரத்த வெள்ளத்துல மிதந்துகிட்டு கிடக்குறாங்க. அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கிறாரு. உடனே ஆம்புலன்ஸ்க்கு அழைக்கிறாரு. நடந்ததை சொல்றாரு அவங்க கிட்ட. இந்த மாதிரி வீட்டுல என் பாட்டி வந்து ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க.
0: இந்த வலைப்பதிவை தொடர்ந்து கேட்க எங்களுடைய மீல் லிசனுக்கு செல்லுங்கள்.

காலை 9:08 ஒரு வார்த்தை சொல்ல இசையும் வார்த்தைகளை ஒண்ணு சேர்ந்தா மனசுக்குள்ள ஒரு வாசல் திறக்கும். அந்த வாசல் வழி இன்று இடம்பெற்றிருந்த பாடல்கள் அங்கங்கள் குறிப்பாக தமிழ் வார்த்தைகள் உங்களுடைய நாள மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேங்க. அடுத்த வாரம் இதே நேரம் இன்னும் பல தமிழ் வார்த்தைகளை நாம ஆராய இருக்கோம், கொண்டாடவும் இருக்கோம். இது ஒரு வார்த்தை சொல்ல, நான் உங்கள் விமலா, உங்க மனசுக்குள்ள பேசுற குரல்.

மீண்டும் வார இறுதியில ஒலியில் உல்லாசம் நிகழ்ச்சியில இந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு பொழுதுல உங்க எல்லாரையும் நான் சந்திக்க வந்துட்டேன். ஹலீமா அஸ்மான். இந்த அங்கத்துல உங்களுக்கு மூன்று பாடல்கள் காத்துட்டு இருக்கு. அந்த தகவல்களுக்கு போகிறதுக்கு முன்னால வாங்க கெத்து படத்துல இருந்து ஹரிச்சரன் சாஷா திருப்பதி கொண்டு வரும் பாடலை கேட்கலாம். அந்த பாடலை தொடர்ந்து ஆண்ட்ரே ஜெரமையா கொண்டு வரும் பாடல் பில்லா இரண்டு படத்துல இருந்து. இது உங்க ஒலியில் உல்லாசம்.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறாங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
3: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன்டவுன், ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மைல் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies Private Limited.
4: பாயமாத்து ரூட் எடுங்கடா.

ஒரு கேள்விக்கு பதில உங்ககிட்ட சொல்றதை விட நீங்களே அந்த பதில கண்டுபிடிக்கும் போது அந்த பதில் உங்களுடைய மனசுல ஆழமா போய் உட்காருது, பதியுது. இதுதான் உளவியல் ரீதியா ஜெனரேஷன் இஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தகவலை வெறுமனை நம்ம வாசிக்கிறத விட அந்த கேள்விக்கான பதிலை நம்ம தேடும் போது அந்த ஒரு தகவல் நம்ம மனசுல நீங்கா இடம் பிடிச்சிருக்கும், பல நாட்கள் நினைவுல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பதில தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம முயற்சி செஞ்சோம் இல்லையா, நம்ம மூளைக்கு வேலை கொடுத்துருக்கோம். 86 ஆய்வுகள்ல கிடைத்த 445 முடிவுகள்ல ஆராய்ந்த பெரிய ஆய்விலும் வெறுமனை வாசித்த தகவலை விட அவங்களே சொந்தமா உருவாக்கிய தகவல் இல்ல அவங்களே கண்டுபிடிச்ச ஒரு பதில் அவங்களுடைய மனசுல போய் பதிஞ்சிருக்கு, நன்றாக நிற்குது அப்படின்னு சொல்லப்படுது. எளிமையா சொல்ல போனா புத்தகத்தை நம்ம 10 முறை வாசித்தாலும் அதை வாசிக்கிறத விட இப்ப நான் என்ன படிச்சேன் அப்படின்னு உங்களை நீங்க சோதிச்சு பார்க்கும் போது அந்த ஒரு தகவல் உங்களுடைய மனசுல இன்னும் பல நாட்கள் பல மாதங்கள் இருக்குமா.

ஒலியில் உல்லாசம். ஒரு சுவிஸ் பொறியாளர் இருந்தாருங்க. இவர் பெயர் ஜார்ஜ் டி மிஸ்ட்ரல். ஒரு நாள் அவருடைய நடைப்பயணத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அவருடைய அணிந்த உடையிலையும் அவருடைய நாயின் முடியிலையும் சிறிய முள்ளுள்ள விதைகள் ஒட்டி கொண்டிருப்பதை அவர் கவனிச்சாரு. ஏய், எப்படி இது உறுதியா ஒட்டி கொள்ளுது, எப்படி இது சாத்தியம் அப்படின்னு அந்த ஆர்வம் அவருக்கு இருந்ததுனால என்ன செஞ்சாருன்னா, அந்த விதைகளை எடுத்துக்கிட்டு மைக்ரோஸ்கோப்ல நுண்ணோக்கியில அவர் பார்க்க ஆரம்பிச்சாரு. அப்பதான் அதுல மிக சிறிய கொக்கி போன்ற அமைப்புகள் இருப்பத அவர் உணர்ந்தாரு. அந்த கொக்கிகள் துணியிலோ விலங்குகளின் முடியிலோ இருக்கும் சிறிய வளையங்கள்ல சிக்கி கொள்வதால விதை எழுதுல கீழே விடாம ஒட்டி கொண்டதை அவர் கவனிச்சாரு. அங்கிருந்துதான் அவருக்கு ஒரு யோசனை பிறந்ததுங்க. இயற்கையில இருக்கும் இந்த அமைப்பை நாமும் ஒரு பொருளா உருவாக்குனா என்ன அப்படின்னு யோசிச்சு, ஒரு பக்கத்துல சிறிய குக்கிகளும் இன்னொரு பக்கத்துல சிறிய வளையங்களும் இருக்கும் அமைப்பை அவரு உருவாக்கி இருந்தாரு. இரண்டையும் ஒன்றா அழுத்தினீங்கன்னா அது ஒட்டிக்கொள்ளும், இழுத்தீங்கன்னா அது பிரியும், மீண்டும் மீண்டும் பயன்படுத்தவும் முடியும். அதுதான் அவர் உருவாக்கிய வெல்க்ரோ. இன்று அது காலணி, பைகள், உடைகள், மருத்துவ சாதனங்கள், விண்வெளி பயன்பாடுகள்னு பல இடங்கள்ல பயன்படுத்தப்படுகின்றன. ஒரு சிறிய விதை நாயின் முடியில ஒட்டியதுங்க. ஆனா அத ஜார்ஜ் டி மிஸ்ட்ரல் அப்படியே விடாம அதை பார்த்துட்டு இயற்கை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது, அதுல இருந்து நம்ம என்ன பாடம் வந்து பெறலாம், எப்படி ஒரு பொருளை உருவாக்கலாம்னு நமக்கு ஒரு பெரிய இன்வென்ஷன் பொருளையே அவரு உருவாக்கி கொடுத்திருக்காரு. அப்பா, அதாங்க சில பெரிய கண்டுபிடிப்புகள் ஆய்வு கூடத்துல மட்டும் தொடங்கல, அன்றாட வாழ்க்கையில நாம கவனிக்கும் ஒரு சிறிய விஷயத்துல இருந்து கூட தொடங்கலாம்.

உங்களுக்கு எப்படி இருக்கு?

இன்று நாம் அடையாளம் காணும் மூன்று மாடி பிரதான கட்டடம் 1899 கட்டி முடிக்கப்பட்டது. அக்காலத்துல பார்த்தீங்கன்னா மின் விளக்குகள், மின் விசிறிகள், அழைப்பு மணிகள் என முழுமையான மின்சார வசதி கொண்ட சிங்கப்பூரின் ஆரம்ப கால கட்டடங்கள்ல இந்த ரேஃபல்ஸ் ஹோட்டலும் ஒன்றாக இருந்துச்சு. இரண்டாம் உலக போரின் போது இதற்கு ஷோனான் ரொகான்னு பெயர் வச்சிருந்தாங்கல்ல. ஆமாங்க, இரண்டாம் உலக போரின் போது இதற்கு ஷோனான் ரொகான்னு பெயர் மாற்றப்பட்டது. போர் முடிந்த பிறகும் தொடர்ந்து இயங்கி இன்று சிங்கப்பூரின் மிகவும் அறியப்பட்ட வரலாற்று சின்னங்கள்ல ஒன்றாக இருக்குது. 1902 ஒரு புலி கூட இங்க வந்துச்சான், இந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சிச்சான், ஒரு அறைக்கு கீழே ஒளிந்திருந்துச்சு. அதன் பிறகு அந்த புலியை சுட்டுட்டாங்க. அந்த புலி அருகில் இருந்த ஒரு நிகழ்ச்சி குழுவில் இருந்து தப்பிச்சு ரேஃபல்ஸ் ஹோட்டலுக்கு வந்துதான் வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன. இன்று ரொம்ப அமைதியாகவும் அழகாகவும் இருக்கும் இந்த இடத்தின் கீழ் ஒரு காலத்துல புலி கூட வந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாம இன்று உலகம் அறியும் இந்த சிங்கப்பூர் ஸ்லிங்னு ஒரு பானம் இருக்கு, ஒரு காக்டெயில் இருக்கு. அந்த பானத்தை இங்கு பணியாற்றிய நியாம் தோங் புன் ஒருத்தர் தான் உருவாக்கி இருந்தாரா. ஒரு சிறிய பங்களாவில் தொடங்கிய இடம் இது. ஆனா போர், பிரபலங்கள், ஒரு புலி, உலக புகழ் பெற்ற ஒரு பானம், அனைத்தையும் 130 ஆண்டுகளுக்கும் மேலான கதைகளையும் இந்த இடம் வைத்திருக்கு. அதுதான் ரேஃபல்ஸ் ஹோட்டல்.

புதியதொரு பாகம், என்ன நடந்தது? அவ்வளவுதான், டன்னுக்கு கோபம் வந்தது. அந்த வாகனத்தை மீண்டும் முந்த வேண்டும் என்ற ஆத்திரத்தில் தனது காரின் வேகத்தை மணிக்கு குறைந்தது 122 கிலோமீட்டர் வரை அதிகரித்தார். பிட்டக்ரஜுவா சாலையில் வாகனங்களுக்கு இடையே மாறி மாறி வேகமாக சென்றார். ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மீதும் மோத போனார். அதன் பிறகு என்ன நடந்தது? மீ லிசன் செயலிக்கு செல்லுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவிடப்பட்ட அனைத்து குற்ற வழக்குகளையும் நீங்கள் அங்கே சென்று கேட்கலாம். மீடியா காபோலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.

0: அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 தேதி வரை மட்டும்தான்.
1: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50 விழுக்காடு தள்ளுபடி மற்றும் M1 பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg க்கு சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு செப்டம்பர் 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது
2: M1. விடைபெறும் நேரம் வந்தாச்சுங்க. இன்றைக்கு நான் வழங்கிய தகவல்கள், துணுக்குகள், பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், உங்களை மகிழ்வித்திருக்கோம் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கான இந்த அங்கத்தின் 2 நிறைவு பாடல்கள் வந்துகிட்டு இருக்கு. ராஜா ராணி பையா படங்களில் இருந்து உங்களை நாளைக்கு தன்னந்தறியா ஆனந்த மார்மணிகள் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் ஹலிமா.

0: அன்பான வாடிக்கையாளர்களே, ஏபிசி முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து அன்பான வணக்கங்கள். நீங்கள் 100,000 வெள்ளி போட்டால் 200,000 வெள்ளியாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதை தான் நாங்கள் சொல்ல வருகிறோம்.
1: 100,000 வெள்ளி போட்டா ஆண்டு இறுதியில இன்னொரு 100,000? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஏதாவது ஏமாத்துக்கார கம்பெனியா இருக்க போகுது.
0: நீங்கள் நினைக்கலாம், 100,000 வெள்ளி போட்டால் எப்படி 100,000 வெள்ளி உங்களுக்கு கிடைக்கும், இதனால் எங்களுக்கு என்ன லாபம், எப்படி குறுகிய காலத்தில் 100,000 வெள்ளியை உங்களுக்கு நாங்கள் செய்து கொடுக்கின்றோம், அவை யாவும் நாங்கள் கவலைப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் இந்த முதலீட்டில் கவலையே தேவையில்லை.
2: இந்த வலைப்பதிவை தொடர்ந்து கேட்க எங்களுடைய மீல் லிசனுக்கு செல்லுங்கள்.
3: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
4: இது உங்க ஒலி ஊதுற ஆரியட்டு.
5: அட்டு தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய், ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
6: வார இறுதி ஒலியில் உள்ள

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
2: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19ஆம் தேதி முதல் அக்டோபர் 4ஆம் தேதி வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளிவடிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளிவழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.
3: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
4: யோ பாய், ஐ அம் சிங் சாங் சூப் சாங் ஃப்ளாப் சாங்.

0: ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 4ஆம் தேதி காலை 7:30 மணிக்கு உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கப் கலைஞர்களையும் நீங்கள் சந்திக்கலாம். வார்ம் அப் உடற்பயிற்சி செய்து ஆங்கர்வேல் வில்லேஜில் இருந்து கம்பஸ் 1 வரை ஒரு சமூகமாக நடக்கலாம். எவ்ரிபடி நியூஸ் நிகழ்ச்சியில் உடல்நல நல்வாழ்வு கூடாரங்கள், போட்டிகள், சிறப்பு சலுகைகள் என இன்னும் பல. நிகழ்ச்சிக்கான 10 படி நுழைவுச் சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் ஃபிட் அண்ட் ஃபன் டி சட்டை வழங்கப்படும். இருப்பு இருக்கும் வரை ஃபிட் அண்ட் ஃபன் 2026 எவ்ரிபடி நியூஸ் நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா கப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.
1: இந்த வார இறுதிய குடும்பத்தோட கொண்டாடுங்க.
2: நரச்சனத்தை மூடி மயக்குதையாள அதில் ஒரு ஊஞ்சல் கட்டி குறுக்க மறுக்க
1: ஒலி 9:06 உங்களுடைய ஒரே தேர்வா இருக்கட்டும். கேட்டாலே பரவசம்.
2: ஏன்

0: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212122, 101 ரெங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்கள்.
1: சொல்லுங்கள் ராஜமாதா.
2: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
1: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
2: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
1: 7 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
2: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
2: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம். 9968 என்னமோ நாங்க உங்க கூடயே இருப்போம்.
3: சகியே சகியே சகித்தால் என்ன,
2: உங்க விருப்ப பாடல்களும் இடம்பெறும்.
4: ஆமா.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212212. வாரத்தில் 7 நாட்களும்.

சிங்கப்பூர்ல இருக்கிற விலங்கியல் தோட்டத்துல ஒரு பாம்பு ஒன்று அதனுடைய கூண்டிலிருந்து தப்பிச்சு விட்டதான். அதை அங்கு வேலை செய்பவர் ஒருவர் நன்றாக சரியான தக்க நேரத்துல கவனித்து அனைவருக்கும் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. அதே நேரத்துல பார்வையாளர்கள், விலங்கியல் தோட்டத்திற்கு வந்தவர்கள் அனைவரும் அந்த பாம்பை இவ்வாறு காப்பாற்றுகிறார்கள் என்பதையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். இத ஒருத்தவங்க புகைப்படம் மற்றும் காணொலியா எடுத்து படவரி, அதாவது இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்காங்க. அவங்க சொல்றாங்க, எனக்கு அதை பார்க்கும் பொழுது நெஞ்சம் படப்படுத்துக்கிட்டே இருந்தது, ரொம்ப ஒரு பயமான ஒரு தருணமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாம்பு விஷத்தை கக்குற பாம்பு கிடையாது, விஷ பாம்பு கிடையாது. ஆனாலும் ஒரு பாம்பை பார்ப்பதற்கு, அதாவது கூண்டிலிருந்து வெளியே இருக்கிற பாம்பை பார்ப்பதற்கு மக்கள் எவ்வளவு பயப்படுறாங்க என்பதை இந்த ஒரு விஷயத்துல இருந்து நம்மளோட தெரிந்து கொள்ள முடிகிறது நேயர்களே. அதே நேரத்துல கடந்த 2 வாரங்கள்ல என்னென்ன விஷயங்கள் நடந்தது, என்னென்ன நடவடிக்கைகள் நடந்தது சிங்கப்பூர்ல என்பதை பற்றி நம்ம பேச போறோம். வானொலி பக்கமாக இணைந்திருங்க. இது 1968 கேட்டாலே பரவசம். இது கிருஷ்மிதாவுடன் ஒளியினுள்ளாசம்.

0: சூடா ஒரு டீ போடு.
1: டீயாலே போடுவோம்.
2: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
3: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
4: பறவைகளை
5: பராமரிக்கிறாங்க.

ஒளி 9:06 இணைந்திருக்கிறோம் நேயர்கள். ஒளி பக்கமா இணைந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம். ஆமா நேயர்களே, காதுக்கு இதமான ஒரு சில பாடல்களை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஞாயிற்றுக்கிழமை. அதுமா வானொலி பக்கமா இணைந்திருக்கிற அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆமா, இதற்கு முன்பு நான் ஒரு செய்தியை பகிர்ந்திருந்தேன். சிங்கப்பூர் மண்டாய் ஜூ, அதாவது விலங்கியல் தோட்டத்துல ஒரு பாம்பு அதனுடைய கூண்டுல இருந்து வெளியே வந்துருச்சு. அதை பார்த்து ஒருத்தவங்க வந்து காணொலி எடுத்து படவரி, அதாவது இன்ஸ்டாகிராம்ல போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஒரு அச்சத்தை கொடுக்கிற ஒரு தருணமாக அந்த தருணம் அமைந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்பொழுது அதற்கு பிறகுதான் எனக்கு தெரிந்தது, தமிழ்ல இதற்கு ஒரு பழமொழியே இருக்குது, பொன்மொழியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பாம்பை பார்த்தால் படையும் அஞ்சும் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கான். அதிக அளவுல ஆயுதங்கள், அதிக அளவுல ரொம்ப ஒரு தன்னம்பிக்கையான ஒரு மனிதன் கூட பாம்பை பார்த்தா அஞ்சுவாங்க, அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அதே நேரத்துல சிங்கப்பூர்ல கடந்த வாரங்கள்ல என்னென்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை பற்றி நம்ம பார்த்தோம்னா, நிறைய மேடை நாடகங்கள் மேடை ஏறி கொண்டு இருக்கின்றன. முக்கியமாக இளையருக்கான விழாக்கள் தமிழ பலரும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு சில விழாக்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்று ஒரு விழா நடக்கவிருக்கிறது. நேற்று அத்தியாயம் என்ற விழா உமர் புலவர்ல நடந்தது. அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்ல தமிழ வந்து பலரும் பேசுவதோட கலை சார்ந்த முறையில ஆர்வத்தை செலுத்துறாங்க. அதை பார்ப்பதற்கும் நிறைய கூட்டம் இருக்குது, எல்லாரும் திரண்டு வராங்க என்பதை கேட்பதற்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்க அது போன்ற ஏதாவது நடவடிக்கைகளுக்கு சென்றிருக்கிறீங்களா, அண்மையில சென்று இருக்கிறீர்களா என்பது பற்றி நீங்க என்கிட்ட பகிர்ந்து கொள்ளலாம். 9:07889:08 என்ற எண்ணுக்கு தொடர்ந்து வானொலி பக்கமும் இணைந்திருங்க. இது ஒளி 9:08 கேட்டாலே பரவசம்.

0: அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிகப்பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
1: ஒவ்வொரு
2: நாளும்

ரோல்டால் அவர்களுடைய பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதாவது 13th September, 13ஆம் தேதி செப்டம்பர் மாதம் ரோல்டால் அவர்களுடைய பிறந்த நாள். அதாவது குழந்தைகளுக்கான பல புத்தகங்களையும் படங்களையும் இவர் அதிக அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்காரு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. இவருடைய புத்தகங்கள்ல பல படிப்பினைய குழந்தைகளால கற்றுக்கொள்ள முடியும். சார்லி அந்த சாக்லேட் ஃபேக்டரியா இருக்கட்டும், மட்டில்டாவா இருக்கட்டும், இது போன்ற கதைகள்ல இருந்து குழந்தைகளால அவர்களுடைய புத்தாக்க திறனை வளர்த்து கொள்ள முடியும். 20ஆம் நூற்றாண்டுகள்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய கதை சொல்லினா அது ரோல்டால் அவர்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஒரு சிலர். அவர் எழுதின புத்தகங்கள்ல எனக்கு மிகவும் பிடித்தமான புத்தகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மட்டில்டா என்ற ஒரு புத்தகம். அதை நம்ம கண்டிப்பாக படம் வழியாவும் பார்த்திருப்போம். அந்த ஒரு புத்தகத்துல மட்டில்டா என்ற கதாபாத்திரம் எனக்கு மிகவும் பிடித்தமான, மனதிற்கு ஒரு தைரியத்தை கொண்டு வரும் ஒரு கதாபாத்திரமாக மட்டில்டா எனக்கு சின்ன வயசுல திகழ்ந்தாங்க. அதனால உங்களுக்கு குழந்தைகள் இருந்தா கண்டிப்பாக மட்டில்டா என்ற படத்தையும் நீங்க பார்க்கலாம். புத்தகங்கள் இருந்தா அதையும் உங்களுடைய குழந்தைகளை படிக்க வைக்கலாம் நேயர்களே. தொடர்ந்து வானொலி பக்கமாவே இணைந்திருங்க. உங்களுக்காக ஒரு சில பாடல்கள் வரவிருக்கின்றன. இது 96.8 கேட்டாலி பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

0: 80களின் அதிசய உலகம். எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
1: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
0: ஒலி 9.6

நம்பர் என்ன அப்படின்னு கேட்டா ஒரு சிலர் வந்து பேனாவை எடுத்து கையில எழுதுவாங்க. அதனால அந்த காலம்னா மாறி இப்பொழுது நம்ம கை தொலைபேசிய பயன்படுத்தி எல்லா விஷயங்களையும் எழுதி வச்சுக்கிறோம். பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. தொடர்ந்து நம்ம இது போன்ற டிக்டாக் லைவ் மற்றும் வாட்ஸ்அப் மூலியமாக ஒரு சில கலந்துரையாடல ஈடுபடலாம். ஏதாவது ஒரு முக்கியமா இந்த ஒரு தலைப்பை பத்தி பேசினா எனக்கு இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும், எனக்கு இன்னும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நீங்க ஏதாவது நினைத்தீர்கள் அப்படின்னா அந்த தலைப்பு என்ன அப்படின்னு நீங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கு பிறகு அந்த ஒரு தலைப்பு பற்றி தனிப்பட்ட தலைப்பு பற்றி நான் ஆராய்ச்சி செய்யறேன். அந்த ஆராய்ச்சிக்கு பிறகு அந்த ஒரு தலைப்பு பற்றியும் நம்ம பேசலாம் நேயர்களே. அதனால ஏதாவது ஒரு தலைப்பு பற்றி பேசணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை பற்றி என்கிட்ட பகிர்ந்து கொள்ளலாம். தொடர்ந்து வானொலி பக்கமாவே இணைந்திருங்க. உங்களுக்காக ஒரு சில 2000களில் வெளிவந்த பாடல்கள் வரவிருக்கின்றன. ஜில்லா படத்துல இருந்து வந்த பாடலை கேட்டோம். அடுத்து உங்களுக்காக ஐ படத்துல இருந்து ஏராமான் அவர்களுடைய இசையில ஒரு பாடல் வரவிருக்கிறது. கேட்டு மகிழுங்கள். இது ஒளி 968 கேட்டாலே பரவசம்.

0: ஒலி ஒன்பது ஆரியத்தில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இப்பொழுது நம்ம சினிமா சினிமா என்ற ஒரு விளையாட்டை விளையாட போறோம். ஆமா, நான் ரொம்ப அவளை காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன ஒரு விளையாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு நபருக்கு, இந்த ஒரு நடிகருக்கு இன்று பிறந்த நாள். அவர் ஒரு படத்துல நடிச்சிருக்காரு. அந்த படத்துல இருந்து வந்த ஒரு கண்காட்சியை நான் ஒளிபரப்ப போறேன். அதாவது அந்த காணொலியிலிருந்து இருக்கிற ஒலியை மட்டும் நான் ஒளிபரப்ப போறேன். அது என்ன படம், யாருடைய பிறந்த நாள், யார் அந்த நடிகர் என்பதை நீங்க சரியா கண்டுபிடிச்சு 9678898 என்ற எண்ணுக்கு அனுப்பி வைக்க போறீங்க. தயாரா இருப்பீங்க நம்புறேன். இது உங்களுக்கான காணொலியோடைய ஒளிபரப்பு. இதோ
1: உனக்கு பயம், என்ன பார்த்து பயம், என்னுடைய ஸ்டைல், கிரேஸ், சார்ம் இதெல்லாம் பார்த்து மயங்கிருவேன்னு பயம் இல்ல? அப்ப இல்லன்னு ப்ரூவ் பண்ண.
0: ஆமா நேயர்களே, இந்த ஒரு ஒளிபரப்பு தான். ஆனா அந்த ஒரு பாடல் வருது இல்லையா, அந்த பாடலை வைத்தே இது என்ன படம் என்பதை அனைவரும் கண்டுபிடிச்சு இருப்பீங்க. ஆனா இருந்தாலும் சற்று கடினமா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இந்த ஒரு ஒளிபரப்பை நான் ஒளிபரப்பியிருக்கேன். சரியான பதில சொல்லுங்க, தவறான பதில சொன்னாலும் பரவாயில்ல, சரியான பதிலுக்காக வானொலி பக்கமாவே காத்துருங்க. இது ஒளி 9 6 8 கேட்டாலே பரவசம்.

நடிகருடைய பெயருக்கு நடுவுலதான் பலருக்கும் ஒரு சில சந்தேகங்கள் எழும்பி இருக்குது. ஒரு சிலர் வந்து மோகன் அவர்கள் சொல்லிருக்கீங்க, ஒரு சிலர் கார்த்திக் அவர்கள் சொல்லிருக்கீங்க. சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கார்த்திக். ஆமணியர்களே, கார்த்திக் அவர்களுடைய பிறந்த நாள் தான் இன்று கொண்டாடப்பட்டு வருகின்றது. பலரும் சரியான பதில சொல்லிட்டு வர்றீங்க, ஆனா ஒரு சிலர் வந்து மோகன் அவர்கள்னு சொல்லியிருந்தாலும் கூட சவரிமுத்து, சிதம்பரம் மற்றும் பிரியா, ராணி, வனிதா, உமா மற்றும் மணி, புஷ்பா, கோமதி, ஆனந்தன், தேவகி, இவங்க எல்லாரும் கார்த்திக் என்ற சரியான பதில சொல்லியிருக்காங்க. நடிகர் கார்த்திக் என்பதுதான் சரியான பதில். இன்னும் நிறைய பேர் உங்களுடைய பதில்களை, சரியான பதில்களை சொல்லிட்டு வரீங்க, ஆனா நீர தாமதமாக அனைவருடைய பெயரையனால சொல்ல முடியல. கவலைப்படாதீங்க, அடுத்த போட்டியில கண்டிப்பாக பங்கு பெறுங்க. அதுல நான் உங்களுடைய பெயரை நான் சொல்றேன். ஏன்னா அடுத்து 9 மணில இருந்து நம்ம டிக்டாக் லைவுக்கு போக போறோம். அதனால உங்களுக்கு டிக்டாக் இருந்தா டிக்டாக் லைவ் மூலியமா என்னுடன் இணைந்துருங்க. நம்ம ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். நான் அவளை காத்துக்கிட்டு இருக்கேன், நீங்களும் அவளை காத்துக்கிட்டு இருக்கீங்க நம்புறேன். தொடர்ந்து இணைந்துருங்க. இது ஒலி 9.68 கேட்டாலே பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

0: ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் சாந்தி நான் வழங்குற நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அப்போ சில முக்கியமான பகுதிகள் இதோ. பலரும் வந்து இசைஞானியை பற்றி பலவிதமான கருத்துக்கள் எல்லாம் வச்சிருப்போம் இல்லையா, இது சரி அது தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. சிலர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இளையராஜா அவர் வந்து 70கள் 80களில் நல்லா பண்ணிட்டு இருந்த ஒரு இசையமைப்பாளர், 90களில் எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு, புது புது இசையமைப்பாளர்கள்லாம் வந்துட்டாங்க, ஏன் இன்னும் இளையராஜா பாடல்களே நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கணும், என்ன புதுசா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனா AI அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்த உடனே அதுல அப்படி என்னத்தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அந்த ஆர்வத்துல முதல்ல போய் காசு எடுத்தவர் இளையராஜா தான். பல துறைகள்ல AI இன்றைக்கு இவ்வளவு பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கிறப்போ இசைத்துறையில அது ஏன் நுழையக்கூடாது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை இங்க ஒரு பத்திரிகையாளர் கிட்ட அவர் பகிர்ந்துக்கிறாரு, கேளுங்களேன்.
1: மியூசிக்ல என்ன நவீன மாற்றம் வந்திருக்குங்க?
2: AI தான் வந்திருக்கேன், இப்போ வந்து வந்திருக்கேன். நம்ம மியூசிக் டைரக்டர் எல்லாம் வந்து நானே பண்ணல, எல்லாமே அந்த இதே அந்த பண்ணிட்டேன். அது என்ன பேரு ஸ்ரீராம்? டீப்சீக். அதை யூஸ் பண்ணி மியூசிக் எல்லாம் பண்றாங்க. அண்ட் 80 பேர் உட்காந்து கண்டக்டர் இப்படி தூக்கிட்டாரு, கம்ப்ளீட் கப்சிப் சைலன்ஸ், எல்லாரும் அட்டென்ஷனும் ஒன்றா இருக்குது, மூச்சு இழுக்கிறான் மூச்சு விடுறான் அதெல்லாம் வேற. இப்போ அந்த நோட்டை பார்த்துட்டு இதுக்கு என்ன லைஃப் கொடுக்கணுமோ அதை அப்படியே போட்டு வாசிக்கிறப்போ வர்ற உயிர் எங்கே வரும்? இதில் வராது. நீ என்ன தான் மிஷினை கொண்டு வந்துருவாங்க, கிரியேட்டிவ்னா என்ன?
1: புதுசா படைக்கிறது,
2: விச் இஸ் நாட் பிஃபோர். இப்ப இது ஏற்கனவே இருந்த மெட்டீரியல்ல ஏதோ ஒண்ணு போட்டு ஏதோ ஒண்ணு போட்டு ஏதோ ஒண்ணு போட்டு கலவையா போட்டு நம்ம வேலை செய்யாம இருக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணணுமா? இப்ப எத்தனை பேருடைய வேலை போகுது? ஒரு டியூன் கம்போஸ் பண்றேன்னா இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் சேர்ந்து உட்காந்துட்டு என்னுடைய சோலு, என்னுடைய மைண்டு, என்னுடைய உணர்வு கம்ப்ளீட் எல்லாமே சேர்ந்து இல்ல அது வந்து வெளியே வருது. டியூன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தானே டியூன்னு தெரியுது. அதை வந்து ரெக்கார்ட் பிளேயர் மாதிரி பிளே பண்றது வேற இல்லையா?
1: AI வந்து நீங்க அப்ரூவ் பண்ணல, இசைத்துறையில புதுசா எதையும் அதை செஞ்சிடாதுன்னு நம்புறீங்க?
2: இல்ல இல்ல, அது எனக்கு போட்டியா வருதுன்னு நான் சொல்றேன்.
0: முன்னேற்றிக்கிறது அப்படிங்கறதுல மட்டும்தான் அவருடைய கவனம் என்றைக்குமே இருந்திருக்கு, இனியும் இருக்கும்.
3: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

0: அப்படி பாடக்கூடாது.
1: பாடவா உன் பாடலை.
0: இப்படிலாம் இல்லாம உங்களால நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள், உங்க மனம் கவர்ந்து பாடுகளும் காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
2: எக்ஸாக்ட்லி.
0: கேட்க தவறாதீங்க.
3: தொந்தரவு என்ன? ஒரு ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கல் 70.

0: இன்றும் இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும்.
1: ராதா உன்னை கொஞ்சம் உள்ளம் கொண்டு கண்ணனிங்கே.
0: உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
2: நடக்கும்
0: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.
3: ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் சாந்தி நான் வழங்குற நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அப்போ சில முக்கியமான பகுதிகள் இதோ. இளையராஜா அப்படின்னு சொல்லும் போது இசைக்கு மட்டும் அவர் ராஜா கிடையாது, பின்னணி இசைக்கு மட்டும் அவர் ராஜா கிடையாது, இசைக்கு நடுவுல வரும் ஓசைக்கு கூட அவர் ராஜாதான். உதாரணத்துக்கு மகேந்திரனின் திரைப்படம் நெஞ்சத்தை கிள்ளாதே ஞாபகம் இருக்கா? அதுல சுஹாசினியும் மோகனும் ஓடி வர மாதிரி, அதுவும் அதிகாலையில ஓடி வர மாதிரி ஒரு பாட்டு பருவமே, அந்த பாடலை பற்றி நினைக்கிற போ அந்த ஓடி வரப்ப ஒரு சத்தம் வருமே, டக் டக் டக் டக் டக், அந்த சத்தத்துக்கு பின்னாடி கூட ஒரு கதை இருக்கு. அந்த கதைய மேடையில நடிகர் பிரகாஷ் ராஜ் இளையராஜா கிட்ட இருந்து வாங்குறாரு. அந்த கதையை கேளுங்களேன்.
4: இந்த ஃபுட்ஸ்டெப்ஸ் இல்லையா, அந்த சவுண்ட் எனக்கு வேணும், அதைத்தான் ரிதமா வைக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். ரெக்கார்டிங் அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணது வந்து ஒரு 8 hoursல முடிஞ்சு போச்சு. இந்த சாங் ஷூவை போட்டு ஒருத்தருக்கு மைக் வச்சுட்டு அங்கேயே உட்காந்துட்டு அந்த ஃபுட்ஸ்டெப் மட்டும் கூட அப்படின்னு சொல்ல போனா அது டக்கு டக்கு டக்கு டக்குன்னு ஒரே ஸ்பீக்கர் ஒரே அடி அடிக்குது, அடே இது இல்லையே. அப்புறம் அவரை வந்து வேற மாத்து நீ சாப்பிட்டா போடு, அப்புறம் வெறும் இதோட ட்ரை பண்ணி பார்த்தோம், பல மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தோம், வரல அந்த சவுண்டு எல்லாமே டப்பு டப்பு டப்பு தான் நடிக்குது. அப்புறம் பார்த்தேன், அப்புறம் கண்ணையா சார் இருந்தார், கீழே உட்காந்துருந்தாங்க மைக்கு பிளேஸ் பண்ணி, நீ கையில் இப்படி கொடுங்க அப்படின்னா இந்த ஃபுட் ஸ்டெப் இங்கே கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் கொடுத்தாரு, ஒரே கையில் கொடுத்தா ஒரே காலில் நடக்கிறாங்கன்னா ரெண்டு பக்கமும் இருக்குல்ல, ரெண்டுலேயும் வாசிப்பா அப்படின்னா ரெண்டுலேயும் தப் தப் தப் தப் ரெண்டு கையிலையும் விடும். அப்புறம் இன்னொரு ஆள் ரெண்டு பேர் இருக்காங்களே என்ன பண்றது, பிசர்ல ரெண்டு பேர், நான் 10 பேரை நடக்க வைக்கணும்.
3: அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேரும் ஓடி வரத்துக்கு அந்த டக் டக் டக் டக் சத்தம், அப்படி உருவான பாடல் தான் நெஞ்சத்தை கிள்ளாதே திரைப்படத்திலிருந்து வந்த பருவமே பாடல். திரையில பார்க்க எவ்வளவு எளிமையா இருந்துச்சு, ஆனா அதுக்கு பின்னாடி அவ்வளவு பெரிய கதை. அப்படி மெனக்கெடாம இருந்தா அது இளையராஜாவே கிடையாது. என்ன நான் சொல்றது,

0: நீங்கள்
1: முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
0: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
1: ரவிஜி
0: சஜினி வணக்கம் சிங்கை, கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் சாந்தி நான் வழங்குற நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அப்போ சில முக்கியமான பகுதிகள் இதோ. மீண்டும் இந்த வாரம் ஒரு புத்தம் புதிய வாவ் தகவல்கள் அங்கத்துல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அதுல இந்த வாரம் முதல் வாவ் தகவல் என்ன? சராசரியா பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அமெரிக்கர்கள் 53 புதிய ஆடை அணிமணிகளை வாங்கிக்கிறாங்களாம். இது 1000ஆம் ஆண்டோட ஒப்பிட்டு பார்க்கையில 4 மடங்கு அதிகரிச்சிருக்காங்க.
3: ஓஹோ,
2: ஆமா. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, போட்ட சட்டையே ஒரு 10 வருஷமா போட்டுக்கிட்டு இருப்பேன். அது பத்துல அது வேற விஷயம், அந்த கேள்வியை நீங்க கேட்காதீங்க. ஆனா போட்ட உடையை போடுறது, போட்ட காலணியே எவ்வளவு நாள் போட முடியும்னு போட்டு தேய்க்கிறது. ஆனா அமெரிக்கர்களை பாத்தீங்களா, வாழ்வுங்க. அடுத்த வாவ் தகவல், ஃபாரஸ்ட் கம் திரைப்படம் பல பேர் பார்த்திருப்பீங்க. டாம் ஹேங்க்ஸ் நடிச்சிருப்பாரு. அந்த திரைப்படத்துல ஒரு காட்சி வரும். பள்ளி பேருந்துல ஒரு பிள்ளை பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். அந்த பிள்ளைக்கு பக்கத்துல டாம் ஹேங்க்ஸ் போய் உட்கார பாப்பாரு. அந்த பிள்ளை வந்து அதுக்கு அனுமதி கொடுக்காது. அந்த பிள்ளை கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரம் டாம் ஹேங்க்ஸின் உண்மையான மகள்.
3: ஓஹோ,
2: ஆமாங்க. அவங்க பேரு எலிசபெத் ஹேங்க்ஸ். தந்தையோடு அவங்க சேர்ந்து நடித்த ஒரு திரைப்படம் தான் ஃபாரஸ்ட் கம். வாவ் தகவல், நீங்க சாப்பாடு சாப்பிடுறப்போ உங்களுடைய தட்டுல இந்த பொருள் அந்த பொருளை தொடக்கூடாது, இந்த பொருள் இப்படி தனியா தான் இருக்கணும், கறியும் காய்கறியும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொட்டுக்க கூடாது அப்படின்னு நினைச்சு எல்லாத்தையும் பார்த்து பதுசா தனித்தனியா வச்சுக்கிறானா நீங்க? அதுக்கு ஒரு பேர் இருக்காங்க, ப்ரூமோடாக்டிலோபோபியா அப்படிங்கிறது தான் அந்த பழக்கத்தின் பெயர்.
3: ஓஹோ,
2: பாத்தீங்களா, இதுக்கு கூட பேர் இருக்கு. இப்ப என்ன பாத்தீங்கன்னா, எல்லாத்தையுமே அப்படியே கலவையா சேர்ந்து அடிக்கிற ஒரு இனம் தான். ஆனா இப்ப என்னுடைய வீட்டுக்காரர்லாம் வந்து இட்லி அப்படியே சோறு மாதிரி பிசைஞ்சு சாப்பிடுவேன். ஆனா அவரு வந்து இப்படி பிட்டு அப்படி கறியில அப்படி தொட்டு சாப்பிடுவாரு. அவருக்கு வந்து இட்லியும் கறியும் கூட தொட்டுக்க கூடாது. அப்ப அவருக்கும் இந்த மாதிரி ப்ரூமோடாக்டிலோபோபியா அதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் சில வாவ் தகவல்கள் உங்களுக்காக வச்சிருக்க. அதெல்லாம் கேட்கணும்னா என்ன செய்யணும்? நீங்க தொடர்ந்து என்னோட இணைஞ்சிருங்க.

குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே. நான் கொண்டு வந்த பெண் மனதில்

0: ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் சாந்தி நான் வழங்குற நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அப்போ சில முக்கியமான பகுதிகள் இதோ. தகவல்கள் அங்கத்துல நாம சந்திக்கிறோம். ஏற்கனவே 3 வாவ் தகவல்கள் உங்களோட பகிர்ந்துகிட்டல. அடுத்த வாவ் தகவல் என்ன? ஒவ்வொரு வாரமும் இந்த அங்கத்துல இந்த சாப்பாடு வகை இந்த இடத்துல உருவாகல அந்த இடத்துல உருவாகுனுச்சு அப்படின்னு ஒரு வீணா போன தகவலை சொல்லுவேன். அந்த மாதிரி இந்த வாரமும் ஒரு தகவல் இருக்குங்க. மங்கோலியன் பாபக்யூ நம்மள பல பேர் போய் சாப்பிட்டிருப்போம். அது மங்கோலியாலதான் உருவாகி இருக்கு அப்படின்னு நாம நினைச்சிருப்போங்க. இல்லங்க, அது மங்கோலியால உருவாகல, தாய்வான்ல உருவாகி இருக்கு.
1: ஓஹோ,
0: ஆமா. ஒரு சாப்பாடு எங்க உருவானா என்னங்க, யாரு வாங்கி கொடுத்தாலும் சாப்பிட்டு போக போற ஆளுங்க நாம, நமக்கு என்னத்துக்கு இத்தனை கேள்வி? தகவல், யாரெல்லாம் இது நாள் வரைக்கும் போனி அப்படிங்கறது பேபி குதிரை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அதுதான் இல்லங்க. போனியும் ஒரு வளர்ந்த குதிரை தான், ஆனா குட்டியான குதிரை வகை.
1: ஓஹோ,
0: ஆமாங்க. சிலர் வந்து இத ஆங்கிலத்துல மினியேச்சர் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் போனி. அப்ப பேபி குதிரைக்கு என்ன பேரு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பேபி குதிரையினுடைய பெயர் ஃபோல், FOAL, ஃபோல். இந்த வாரத்துக்கான வாவ் தகவல், ஜப்பான் மொழியில ஒரு வார்த்தை இருக்குங்க, சுண்டோக்கு. இல்லங்க, நாம வந்து பொழுதுபோக்குக்காக செய்யற சுடோக்கு இல்லங்க, சுண்டோக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, புத்தகம் புத்தகமா வாங்கி வச்சு அதை எதையுமே படிக்காம அத அப்படியே மலை மாதிரி குமிச்சு வைக்கிறது, அதுக்கு பேர் தான் சுண்டோக்கு.
1: ஓஹோ.
0: ஆனா நம்ம அம்மாவெல்லாம் கேட்டீங்கன்னா அதுக்கு பேரு சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. படிக்கணும்னு ஆசை இருந்தா தானே அப்படின்னு கூட அதுக்கப்புறம் சொல்லுவாங்க. ஆனா ஜப்பானியர்கள் பாருங்க, எவ்வளவு கல்ச்சர்டா, எவ்வளவு அழகா சுண்டோக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ரொம்ப மரியாதை தெரிஞ்ச ஆளுங்க ஜப்பானியர்கள். சரி, இந்த வாரம் நீங்க கேட்ட வாவ் தகவல்கள்ல ஏதேனும் ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா அதுவே இந்த அங்கத்தின் வெற்றியா நான் நினைச்சுக்கிறேன். மீண்டும் இந்த மாதிரி ஒரு வாவ் தகவல்கள் அங்கத்துல உங்களை நான் சந்திக்கிறேன்.

0: என்ன என்றொருவன் இறைவனை கேட்டானாம். அந்த இறைவன் தனக்கும் தெரியாதென என் தலைவனை கேட்டானாம்.
1: தலைவன்

0: மர்மங்கள் நிறைந்த இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது.
1: யாரது? யாரது?
0: உங்க அனுபவங்களை, கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9678 8 ஹேஷ்டேக் திகில் டேல்ஸ். அதையும் கட்டாயம் பதிவிடுங்க. இப்பவே நீ லிசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்க திகில் டேல்ஸ் அப்படிங்கறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையா நீங்க கேட்கலாம். ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸ் நீங்க எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சியை நீங்க யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம்.

0: ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் சாந்தி நான் வழங்குற நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அப்போ சில முக்கியமான பகுதிகள் இதோ. பாடலாசிரியர் அறிவுமதியை பற்றி இன்றைக்கு உங்களோட சேர்ந்து நானுமே சில விஷயங்கள் கத்துக்கிட்டு இருக்கேன். சிறைச்சாலை திரைப்படத்துல அனைத்து பாடல்களுமே பாடலாசிரியர் அறிவுமதி எழுதிய பாடல்கள் தான். அதுவே அவருடைய முதல் படமாவும் அமைஞ்சது அப்படிங்கறது விக்கிபீடியா கொடுக்கிற தகவல். இருந்தாலும் 80களில் ஏற்கனவே இளையராஜாவுக்காக அவர் முதல் பாடல் எழுதிட்டாரு. அது வேற ஒரு விஷயம், அது இன்னொரு நாள் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். இந்த சிறைச்சாலை படத்தை பற்றி எழுத்தாளர் பரிசல் கிருஷ்ணாவும் பாடலாசிரியர் ஆபா ராசாவும் சுவாரஸ்யமான சில விஷயங்கள் பேசிக்கிறாங்க, அதை கொஞ்சம் ஒட்டு கேப்போமே.
1: சிறைச்சாலை பாடல் நான் முதல்ல கேட்கிறேன், எனக்கு மலையாளம் நல்லா தெரியும். சோ இந்த பாட்டு வந்து காலாபாணின்னு மலையாளத்திலயும் வந்திருக்குது, இளையராஜாவோட ரசிகனா அது தமிழ்லயும் வந்திருக்கும் போது தமிழ்ல கேக்குறேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா லிப்சிங்க் வந்து அப்படி மேட்ச் ஆயிருக்கும்,
2: அது ரொம்ப மேஜிக்.
1: அது பயங்கரமான மேஜிக். ஏன் அந்த மேஜிக்னா இவருக்கு இருந்த மொழி புலமை தான். அந்த சூரியனும் குண்டில் சாய, மேகம் வந்து கச்சையாக, காமன் தங்கும் மோகப்பூவில் முத்த கும்மாளம் அப்படிங்கிறது இதே வரிகள் தான் அங்க வரும்.
2: அன்றி திங்கள் நெற்றி புட்டும் வைத்து வெண்ணிலாவின்
1: கண்ணம் தொட்டு
2: நெஞ்சிலாடும் சுவாச சுட்டில் காதல் குற்றாலம்.
1: அதுல என்ன ஆச்சரியப்படுத்த விஷயம் என்ன, தேன் தெளிக்கும் தென்றலாய் நின்னருகில் வந்து நான் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அது அதுல அப்படிதான், தேன் தெளிக்கும் தென்னலாய் நின்னருகே வந்து ஞான் அப்படின்னு இருக்கும். அப்ப நின்ங்கிறத உன்னுன்னு ஒரு மாத்தி இருக்கு. தமிழ்னா ஒரு கவிஞர், தமிழ் கவிஞர்கள் வந்து உன்னருகில் அப்படின்னு மாத்தலாம்னு தான் நினைப்பாங்க. ஆனா நின்ங்கிறது நேரடியான தமிழ், அழகான தமிழ்,
2: கரெக்ட்.
1: அது லிப்புக்கும் மேட்ச் ஆகுது. நின்னருகிறது மக்கள் ஈஸியா பாடுவாங்கன்னு துணிஞ்சு நின்னருகில் வந்துனான்னு அதை கேட்டதும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்படியே அது தமிழ் தான், அது அப்படியே பயன்படுத்துவோம் அப்படின்னு. அதுல 5 பாட்டுமே அட்டகாசமா இருக்கும். சிறைச்சாலை தான் அறிவுமதி அப்படின்ட்டு தேடி தேடி அவரை என்ன கேட்க வச்சது.
2: சுட்டும் சுடர்வெளி பார்வையிலே
1: பார்வையிலே
2: கத்தும் கடல் அலை தாண்டி வந்தும் தீண்டது உன்னாவி, நிலவு பொட்டும் வைத்து பவளப்பட்டும் கட்டி அருகில் நிற்கும் உன்னை வரவேற்பேன். அவரோட சவுண்டிங் இருக்கு பாத்தீங்கல்ல, நல்ல தமிழ்ன்றது ஓகே இருக்கட்டும், அது எல்லாரும் பாராட்டக்கூடியதுதான். ஆனா அந்த சவுண்டிங்க்கு இவ்வளவு அற்புதமான நல்ல தமிழ் எழுதுறது ரொம்ப கஷ்டம். அதை நேர்த்தியா பண்ணக்கூடிய ஒரு அறிவுமதி.
0: அதுதான் நல்ல தமிழ் அப்படிங்கிறது எல்லா கவிஞர்களுக்கும் வரக்கூடியதுதான். ஆனா அந்த சவுண்டிங், அதாவது அந்த பீட்டுக்கு ஏத்த மாதிரி, அது வெகு சில கலைஞர்களுக்கு தான் கை வந்த கலையா இருக்கும். அது அறிவுமதிக்கு நல்லாவே வருது அப்படின்னு இன்னொரு கவிஞர் சொல்றப்போதான் நம்மள மாதிரி ஞான பழங்களுக்கு எல்லாம் தெரியுது என்ன நான் சொல்றது.
3: இனிய பழைய பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் மீடியா கா போலி 96.8.

புதியதொரு பாகம் என்ன நடந்தது? அவ்வளவுதான், டன்னுக்கு கோபம் வந்தது. அந்த வாகனத்தை மீண்டும் முந்த வேண்டும் என்ற ஆத்திரத்தில் தனது காரின் வேகத்தை மணிக்கு குறைந்தது 122 கிலோமீட்டர் வரை அதிகரித்தார். பிடக் ரசவா சாலையில் வாகனங்களுக்கு இடையே மாறி மாறி வேகமாக சென்றார். ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மீதும் மோத போனார். அதன் பிறகு என்ன நடந்தது? மீ லிசன் செயலிக்கு செல்லுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவிடப்பட்ட அனைத்து குற்ற வழக்குகளையும் நீங்கள் அங்கே சென்று கேட்கலாம். மீடியா காப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.

0: ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் சாந்தி நான் வழங்குற நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அப்போ சில முக்கியமான பகுதிகள் இதோ.
1: எழுத்தாளர் பரிசல் கிருஷ்ணாவும் பாடலாசிரியர் ஆ பா ராசாவும் அறிவுமதி எழுதிய மேலும் 2 பாடல்களை பற்றி ரொம்ப சுவாரஸ்யமான சில விஷயங்கள் பேசுறாங்க. தொடர்ந்து கொஞ்சம் ஒட்டு கேட்கலாமா?
2: நம்ம ஊர்புறங்கள்ல பேசுறப்ப எதையும் ஸ்ட்ரைட்டா சொல்ல மாட்டாங்க. ஏன்டா கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடக்குற, எங்க ஊர்ல எல்லாம் படியாக கோபம் வரும், இப்படி பேசுறப்பையே ஒரு மெட்டஃபர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஒரு இலக்கியத்தை பாடல்கள்ல கொண்டு வந்தது அறிமைதான். சோ சிட்டு சோழ சோழ சிட்டு பாட்டுங்களே, ஏணி வச்சு ஏன் உசிரை எட்டி பார்க்காத, ஏன் மீச முள்ளில் சிக்கி கிச்சு பட்டு பாவாடன்னு எழுதிருப்பாரு. சாதாரண ஒரு கிராமத்து பாட்டு தான் அத, ஒரு பயங்கர ஃபோக் சாங் தான், குத்து சாங் தான். அதுக்குள்ள ஒருத்தவன் ஒரு கவிதையை எப்படியாவது கொண்டு வரணும்னு நினைக்கிறான் பாத்தீங்களா. நம்ம ரொம்ப சிம்பிளிஃபைடான லிரிக்ஸ் நினைக்கிறோம், ஆனா அது எழுதுறதுதான் உண்மையிலே ரொம்ப கஷ்டம்.
0: உண்மைதான், சுலபம்னு நாம நினைக்கிறோம், கரெக்டா சொல்லிட்டாரு. எழுதுறதுதான் ரொம்ப கஷ்டம், அது எழுதுறவங்களுக்கு தானே தெரியும், நமக்கு எங்க தெரிய போகுது.

வணக்கம். காலை மணி 5, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீடகாப்பொலி 968. இன்றைய செவ்வசியில் தொடக்கமாக ஜி ஸ்ரீதர் அவர்கள் வாசித்திருக்கும் வலச்சீராகத்தில் ஆதிதாள வர்ணம் கேட்டு மகிழுங்கள்.

தொகுப்பில் அடுத்து தமிழ் கீர்த்தனைகள் ஒலியிடவிருக்கின்றன, கேட்டு மகிழுங்கள். பாமணம் தொகுப்பில் தொடக்கமாக ஒலிக்கின்றது சத்யபிரகாஷ் அவர்கள் பாடியிருக்கும் முருகா என் வடபழனி முதல்வா. ராகம் சுபபந்துவராளி, தாளம் மிஸ்ரச்சாப்பூ.

மீடியாகாப் ஒலி 968 இணைந்திருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. பாமணம் தொகுப்பில் அடுத்து ஒலிக்கின்றது பி. உன்னிகிருஷ்ணன் அவர்கள் பாடியிருக்கும் ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காணகன். ராகம் மாயா மாளவ கௌளா, தாளம் ஆதி.

வகுப்பில் இதுவரை இடம்பெற்ற பாடல்கள் உங்களை மிகவும் மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் மற்றொரு தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தர்ஷ்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீரகாப்போலி 968 கேட்டாலே பரவசம்.

0: அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீடியா கார்ப் வானொலி ஒலி 968 கேட்டாலே பரவசம். செப்டம்பர் மாதம் 14 தேதி திங்கட்கிழமை இவ்வருடத்தின் 257 நாள் ஆண்டு நிறைவு பெற 108 நாள்கள் எஞ்சிருக்கின்றன. பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 28 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஹிஜ்ரி 1448, ரபியுல் ஆஹிர் மாதம் பிறை 2.
1: ஒலி 968 24 மணி நேர ஒலிபரப்பை
0: FM அலைவரிசை 96.8 MHz, மீ லிசன் செயலி மற்றும் meelisten.sg/ஒலி968 வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 8 அழைக்க வேண்டிய எண் 6691 1968.
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப oli@mediacorp.com.sg.
0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
0: ஜோதி ஸ்டார் புஷ்பக்கடை.

அனைவருக்கும் நமஸ்காரம். சேச்சி கேரளாவில இருந்து வந்தாச்சு. உங்களுக்காக இன்று வணக்கம் சிங்க நிகழ்ச்சியை காலை 10 மணி வரையிலும் தன்னந்தனியை வழங்க வந்துட்டு நான் சஜினி. எம் குமரன் சன மகாலட்சுமி திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக சற்று முன்பு பாடல் ஒலித்தது. ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையில் ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. நேர்களே, ஒரு வாரம் கழித்து உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. உங்க எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு ஒரு வாரமா நான் வந்து கலகலகலன்னு உங்களுக்காக சிரிக்கலையா, அதை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அது மட்டும் இல்ல, நம்ம ஆரோக்கியசாமி ரவிஜியையும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். கேரளாவுக்கு நான் விடுப்புக்கு போயிருந்தேன். போயிருந்தப்ப பல ஆலயங்களுக்கு செல்ல எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அது மட்டும் இல்லை, கேரளா உணவை நான் சுவைத்து சாப்பிடுவதற்கு எனக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சது. அற்புதமான உணவு ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேங்க. அதனால லைட்டா சிங்கப்பூருக்கு வந்த பிறகு அடுத்த ஒரு மாசத்துக்கு சாப்பிடவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஆத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் இந்த இயற்கை நீர்வீழ்ச்சிக்கு வந்து போக எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. இங்கே தான் வந்து பாகுபலி திரைப்படத்தை வந்து அவங்க அந்த சில காட்சிகளை வந்து அங்கே பதிவு செஞ்சுருப்பாங்க. ஆத்திரப்பள்ளி நீர்வீழ்ச்சிக்கு போன பிறகு திரும்ப வர எனக்கு மனசே வரலைங்க. மரங்களுக்கு இடையே, நீர்வீழ்ச்சிக்கு இடையே அப்படியே அங்கேயே இருந்துடணும் போல இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் உங்கள் எல்லாரும் நினச்சி பார்த்தேன், அதனால் ஓடோடி வந்துட்டேன். சரி நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில எப்பொழுதும் போல உங்களுக்கு பிடித்த பாடல்கள் இடம்பெறவிருக்கின்றன, தகவல்களும் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றன. மாணவர்களுக்கான கேள்வி அங்கமும் இருக்கு. எனவே மாணவர்களே, வானொலி பக்கமா இருங்க. பள்ளி விடுமுறை முடிந்து இன்றுதான் நீங்க பள்ளிக்கு திரும்புறீங்க. ஆகையால நீங்க ஒரு பரிசு வென்றால் சிறப்பா இருக்கும் இல்லையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல கேள்வியோட நான் வரேங்க. இப்ப வாங்க தொகுப்பின் முதல் பாடலை நாம கேட்கலாம். விருப்ப பாடல் தொகுப்பின் முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்காரு நேயர் காந்தன். ஆண்டவன் கட்டளை திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக அடுத்த பாடல் ஒளியேறுகிறது. பி பி ஸ்ரீனிவாஸ், எல் ஆர் ஈஸ்வரி பாடலோட வர்றாங்க. கேட்டு மகிழுங்கள். இது உங்கள் வணக்கம் சிங்கை.

0: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு?
1: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
0: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்?
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
0: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: நீங்க உங்க மகளோட பரதநாட்டிய படைப்பு பார்த்து பிரமாதம், எங்க நாட்டையும் கத்துக்கிறாங்க. ஹே மகள் மட்டும் இல்ல, நானும் சிங்கப்பூர்ல இருக்கிற முன்னணி நடன இசை பள்ளியான சர்வா ஃபைன் ஆர்ட்ஸ்ல பரதநாட்டிய கற்றுக்கிட்டு இருக்கேன்.
4: பெரியவங்களும் வரலாமா?
3: ஆமா, பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை அம்மா மகள் ஜோடிகளும் கலந்துக்கலாம். திறமையான ஆசிரியர்கள், இந்திய நடனம், பாட்டு, வாத்திய இசை வகுப்புகளும் இருக்கு.
4: வகுப்புகள் சிங்கப்பூர்ல 12 இடங்களில் நடக்குது. பதிவுக்கு sarivafineart.com அல்லது 851-233-40 வழி தொடர்பு கொள்ளலாம்.
5: வணக்கம் சிங்கே,
6: கொஞ்சம் சிந்தனை
7: நிறைந்த புன்னகை.

0: அன்னை திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க, சத்யா இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தாங்க. அதற்கு முன்பு திருவிளையாடல் திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. சுதா விரும்பி கேட்ட பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல மாணவர்களுக்கான கேள்வி அங்க விடைபெறவிருக்கின்றது. அதற்கு முன்பு வாங்க போக்குவரத்து நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க.
1: ஒலி 96.8 போக்குவரத்து நிலவரம்.
0: காலை 6:23 ஆகி விட்டது. போக்குவரத்தை பொறுத்தவரையிலும் வாகனங்கள் பழுதாகி உள்ளன. குறிப்பாக சிடிஇயை நோக்கி செல்லும் SLE அப்பர் தாம்சன் ரோடிற்கு பிறகு 5 தடத்தில் வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது. சாங்கியை நோக்கி செல்லும் PIE தோகுவான் ரோடிற்கு பிறகும் வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்
6: காரிநேர பயணங்கள் முதல் பாரதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ATO 1 மற்றும் பிவாடி ATO 3 EPO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம். வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
7: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் IG நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19 முதல் அக்டோபர் 4 வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளிவடிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளிவழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் IG நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/AsianGames.
0: மாணவர்களுக்கு பரிசா வழங்க நான் காத்துக்கிட்டு இருக்கேங்க. விடுமுறை முடிந்து மாணவர்கள் நீங்க பள்ளிக்கு திரும்புறீங்க. இன்று நீங்க ஒரு பரிசு வென்றால் சிறப்பாக இருக்கும் இல்லையா? எனவே அடுத்து நான் சொல்ல போகிற தகவலை நீங்க நல்லா காது கொடுத்து கேளுங்க. தகவலை சார்ந்து உங்களுக்கு கேள்வி அமையும். சரியான பதிலோடு நீங்க எந்த பள்ளியில படிக்கிறீங்க, எந்த வகுப்புல படிக்கிறீங்க அப்படிங்கறத நீங்க குரல் பதிவாக எனக்கு அனுப்பி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசு வழங்க நான் காத்துக்கிட்டே இருக்கேங்க. நார்த்லேண்ட் தொடக்கப்பள்ளி மாணவர் சைஃப், இவருக்கு 8 ஆகிறது. தொடக்க நிலை 2 வகுப்பில் படிக்கும் சைஃபுக்கு பொருள்களை சேகரிப்பதுனா ரொம்ப பிடிக்குமா? குறிப்பா விளையாட்டு பொருள்களை சேகரிப்பதுனா ரொம்ப பிடிக்குமா? உதாரணத்துக்கு லேகோ விளையாட்டு பொருள்கள், அது மட்டும் இல்ல சின்ன சின்ன ராணுவ வீரர்கள் போன்ற பொருள்களை சேகரிப்பதுனா ரொம்ப பிடிக்குமா? இப்ப புதுசா சைஃபுக்கு நெகிழி பொட்டிகளை சேகரிக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமா? ரிட்டன் ரைட் அப்படிங்கிற தானியக்க இயந்திரங்களின் வழியாக நாம நெகிழி பொட்டிகளை மறுபயணீடு செய்யலாம் அப்படின்னு அவருக்கு தெரிந்த பிறகு இந்த பொட்டிகளை சேகரிக்க அவர் ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய வீட்டுல நெகிழி பொட்டிகள்ல இருக்கிற தண்ணீரை நிறைய அருந்துவாங்களாம். எனவே இந்த பொட்டிகளை அவர் சுத்தம் செய்து அவரு ரிட்டன் ட்ரை தானியக்க இயந்திரங்களின் வழியாக அது மறுபயணீடு செய்ய ஆசைப்படுறாரு. இதன் வழியா அவரு 17 சேகரிச்சிருக்காரு. இந்த பணத்தை வைத்து அவருக்கு பிடித்த உணவு பொருள்களை வாங்கி சுவைத்து மகிழ்ந்திருக்காரு அப்படின்னு சைஃபின் தாயார் சொல்லிருக்காங்க. மாணவர்களே உங்களுக்கான கேள்வி இதுதான். சைஃபுக்கு பொருள்களை சேகரிப்பதுனா ரொம்ப பிடிக்கும். சமீபத்துல புதுசா ஒரு பொருளை சேகரிக்க தொடங்கி இருக்காரு, அது என்ன பொருள்? இப்பவே உங்களுடைய பதில்களை 9678889 என்ற எண்ணுக்கு குரல் பதிவாக அனுப்பி வச்சிருங்க. ஜோதி சௌபுஷ்ப கடை வழங்கும் லவ்ஸ்டர் காஃபி உங்களுக்கு பரிசா காத்துக்கிட்டே இருக்குங்க.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
0: வணக்கம் சிங்கே.

0: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் உள்ளம் மகிழ சமைக்க உதவும் ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ். சிட்டுக்குருவி திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் குழுவினர் பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது. அதற்கு முன்பு பாலூட்டி வளர்த்த கிளி திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி மற்றும் குழுவினர் பாடியிருந்த பாடலை நீங்க கேட்டிருந்தீங்க.
2: போக்குவரத்து நிலவரம்
1: நேரம் இப்பொழுது காலை 6:36 இன்னும் சில வினாடிகளே உள்ளன. போக்குவரத்து பொறுத்தவரையிலும் சாங்கியை நோக்கி செல்லும் PIE பசர் லபாவிற்கு முன்பு 4 தடத்தில் வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: அப்பப்பா உன் முகம் எப்படி இவ்வளவு அழகா இருக்கு?
7: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்ப பயன்படுத்த இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
6: அப்ப பொலிவான சருமத்திற்கு
7: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும் அப்பப்பா பப்பாயா சோப்பை பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
6: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
7: அப்பப்பாவை ஈடு கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
8: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை சிங்கப்பூர்.
9: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
10: கொஞ்சம் சிந்தனை
11: நிறைந்த புன்னகை.
12: வணக்கம் சிங்கே.
1: வணக்கம் சிங்கே நிகழ்ச்சியில சஜினி என்னோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். சமீபத்துல விடுப்புக்காக நான் கேரளத்துக்கு போயிருந்தேன். அங்க வந்து ஆத்திரப்பள்ளி நீர்வீழ்ச்சியை பார்க்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நீர்வீழ்ச்சிய பக்கத்துல இருந்து பார்க்கும் பொழுது அடேங்கப்பா எவ்வளவு பெரிய நீர்வீழ்ச்சியா, எவ்வளவு பலமா தண்ணி வந்து கீழே விழுது அப்படின்னு நினைச்சேன். அது மட்டும் இல்ல, இந்த தண்ணியில நாம மாட்டிக்கிட்டோம்னா என்ன நடக்கும்னு நினைக்க தோணுச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய விடுதிக்கு நான் போனேன். என்னுடைய அறையில இருந்து இந்த நீர்வீழ்ச்சியை பார்க்கும் பொழுது பாக்குறதுக்கு ரொம்ப சின்னதா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அதனை சுற்றி இருக்கிற இடமும் இன்னும் நல்ல தெளிவா தெரிஞ்சது. அப்ப அந்த இடத்துல மாட்டிக்கிட்டோம்னா, இந்த நீர்வீழ்ச்சியில மாட்டிக்கிட்டோம்னா, நாம இடது பக்கமாகவோ அல்லது வலது பக்கமாகவோ நீந்தி நம்ம தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த தெளிவு எனக்கு கிடைச்சது. அப்பதான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சுங்க. அதாவது வாழ்க்கையில நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளை நாம வந்து உத்து கவனிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அதற்கான தீர்வு நமக்கு கிடைக்காது. ஆனா ஒரு அடி தள்ளி நின்னு, அதாவது அந்த பிரச்சனையோட வட்டத்துல இருந்து கொஞ்சம் வெளியாகி, ஆங்கிலத்துல இதை டிட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல இருந்து கொஞ்சம் நேரம் வெளியாகி ஒரு பரந்த கண்ணோட்டத்துல இருந்து நீங்க அந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா அதற்கான தீர்வுகள் இன்னும் தெளிவாக தெரியும். அது மட்டும் இல்ல, உங்களுடைய பிரச்சனையை நீங்க இன்னும் சுலபமாக தீர்க்கலாம். எனவே அடுத்த தடவை நீங்க ஒரு பிரச்சனையை சந்திக்கும் பொழுது அதற்கான தீர்வை உடனடியாக தேடணுமே அப்படிங்கிற பதட்டத்துல இல்லாம நீங்க கொஞ்ச நேரம் எடுத்து அமைதியா இருந்து அந்த பிரச்சனைய வேறொரு கண்ணோட்டத்தில இருந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய பதட்டமும் மன குழப்பமும் குறையும்.

0: மற்றும் பாடல் உங்களுக்காக ஒளியேறியது. கொஞ்ச நேரத்துல நாம வாரணம் 1000 திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்க இருக்கோங்க. அதற்கு முன்பு வாங்க வானிலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. இன்று இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ்.
3: திங்கட்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
4: நாள் நல்லா தொடங்கி இருக்கு. பாக்குறவங்க எல்லாரும் ஊக்கம் அளிக்கிற வார்த்தைகளா சொல்லிட்டு போறாங்க. ரொம்ப நாளா என் முகத்தை பார்த்து பேசாதவங்க கூட இப்ப திரும்பி பேசுறாங்க. என் மனசு வெள்ள ஈ எறும்புக்கு கூட நான் துரோகம் செஞ்சதில்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும் ஒருத்தருக்கு எல்லாமே சிறப்பா தானே அமையணும். சிறப்பா அமையறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. எல்லாமே இருந்தும் ஏதோ ஒண்ணு குறையுதுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஊக்கத்தையும் கொடுத்து நல்ல அழகான முகத்தையும் கொடுத்து இந்த திங்கக்கிழமையில இருந்து உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வரும்னு சொல்றாங்க.

0: செட்டிநாடு பிரியாணி தந்தூரி சிற்றுண்டி ஹலால் சான்றிதழ் பெற்ற டேஸ்ட் ஆஃப் இந்தியா. திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரங்கூன் சாலை, ஃபேரபாக் MRT அருகில். அழையுங்கள் 6341515158.
1: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்காய்டோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 7400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கிட் ஏ பயண நுழைவுச்சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர் கால வண்ணங்களின் வழியே பயணம் செய்யுங்கள். அடர்ந்த பனியால் மூடப்பட்ட மரங்களை பாருங்கள். முழுமையாக மலர்ந்த குறாவை பாருங்கள். இச்சலுகை September 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-9679.
2: ஆரோக்கிய குறிப்பு.
3: கேரளத்துக்கு நான் போயிருந்தப்ப எல்லா உணவு வகைகளையும் ஒரே நேரத்துல போட்டு சாப்பிடணும்னு தோணுச்சு. ஆனா ரவிஜியோடைய குரல் என் காதுல கேட்டுச்சு. அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு பிடித்த உணவு வகைகளை சுவைத்து சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுறோமோ, அதே நேரத்துல சமசீரான முறையில நாம சாப்பிடுறோமா இல்லையா அப்படிங்கறத நாம கவனத்தில் கொள்ளணும். அதாவது காய்கறி வகைகள், புரத சத்து, கார்போஹைட்ரேட்ஸ் இவற்றை நாம சமசீரான அளவுல சாப்பிட்டோம்னா நமக்கு பிடித்த உணவு வகைகளை நாம என்ன சாப்பிடலாம். இந்த உணவகங்கள்ல உங்களுக்கு வேண்டிய ஆரோக்கியமான முறைகள்ல உணவை சரியா தயாரிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கறத நீங்க சரி பார்த்து போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சுலபமாக இருக்கும்.

வாரணம் 1000 திரைப்படத்தில இருந்து பெனிதயால், நரேஷ் ஐயர், சோலர் சாய் மற்றும் குழுவினர் பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒளியேறியது. சற்று முன்பு நான் ஒரு தகவலை வழங்கி கேள்வி ஒன்றை நான் கேட்டிருந்தேன். நம்ம மாணவர்கள் முயற்சி செஞ்சிருந்தாங்க, ஆனா இருந்தாலும் எல்லாரும் நான் எதிர்பார்க்கிற பதில சொல்லலைங்க. அதாவது நோர்த்லேந்து தொடக்க பள்ளியை சேர்ந்த 8 வயது நிரம்பிய மாணவர் சைஃப், இவருக்கு விளையாட்டு பொருள்களை சேகரிப்பதுனா ரொம்ப பிடிக்கும். சமீபத்துல அவருக்கு புதுசா ஒரு பொருளை சேகரிப்பதுனா ரொம்ப பிடிக்கும், எந்த பொருள் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். சரியான பதில் நெகிழி புட்டிகள். இந்த புட்டிகளை அவர் சேகரித்து ரிட்டன் ராய் தானியக்க இயந்திரங்களின் வழி இவற்றை மறுபயணிடு செய்யறதுல இவருக்கு ரொம்ப பிடிக்குமா. இதன் வழியா அவர் 17 வெள்ளி சேகரித்து அவருக்கு பிடித்த உணவு வகைகளை சுவைத்து மகிழ்ந்திருக்காரு. முயற்சி செய்த மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி. பரிசு கொடுக்க முடியலையே அப்படின்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்லைங்க, அடுத்தடுத்த நாள்கள்ல கண்டிப்பா நீங்க எல்லாரும் முயற்சி செய்து பரிச வெல்வீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல காலை 7 மணி செய்திகள் இடம்பெற வருகின்றன.

0: அதிகளுக்கு பிறகு பெரியவர்களுக்கான போட்டி அங்கம் காத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த போட்டி அங்கத்துல இருவருக்கு இன்று பரிசு வழங்க நான் காதுகிட்டு இருக்கேங்க. எனவே தொடர்ந்து வானொலி பக்கமாவே இருங்க. இது உங்கள் வணக்கம் சிங்கை.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: MCEI நோக்கி செல்லும் AYE PIE எக்ஸிட் அங்கே வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது. வுட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE புக்கெட் பஞ்சாங் ரோட் நுழைவாயல் அங்கேயும் மற்றும் ஒரு வாகனம் பழுதாகி உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ் 9

0: வணக்கம். காலை மணி 7. மீடியா கப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. ஹொர்முஸ் நீரிணை தொடர்பான முக்கியமான ஆலோசனை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக ஓமான் தெரிவித்திருக்கிறது. ஈரானோடும் வளைகுடா நாடுகளோடும் கலந்து பேச ஓமான் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடத்தவிருந்தது. ஹொர்முஸ் நீரிணையின் எதிர்காலம் குறித்து அதில் முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று ஈரான் கூறியிருந்தது. ஈராக்கும் வளைகுடா நாடுகளும் ஆலோசனையில் கலந்து கொள்ளும் என்று ஈரான் தெரிவித்திருந்தது. ஆனால் ஓமான் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று பஹ்ரைன் கூறியிருந்தது. உரையாடலுக்கு ஆக்கப்பூர்வமான சூழலை உருவாக்க கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக ஓமான் தெரிவித்தது. பிப்ரவரி 28 அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது போர் தொடுத்தன. அப்போதிருந்து ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடி வைத்திருக்கிறது. ஈரானில் உள்ள துறைமுகங்களை அமெரிக்க கடற்படை முற்றுகையிட்டிருக்கிறது. அதனால் எண்ணெய் எரிவாயு விநியோகத்தில் பெரும் சுணக்கம் நீடிக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானின் எண்ணெய் வளத்தை அமெரிக்கா தொடர்ந்து தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வாய்ப்பு உண்டு என்று கூறியிருக்கிறார். வெனிசுவேலாவின் மாபெரும் எண்ணெய் வளத்தில் 1/5 கட்டுப்படுத்தும் அமெரிக்காவின் அண்மைய ஒப்பந்தத்தை அவர் சுட்டினார். அயர்லாந்து சென்றுள்ள திரு டிரம்ப் இந்த ஆண்டுக்குள் ஈரான் போர் முடிவடையும் என்று தாம் எதிர்பார்ப்பதாக கூறினார். நவம்பரில் நடைபெறவுள்ள அமெரிக்க இடைத்தவணை தேர்தலுக்கு பிறகு போர் முடிவடையலாம், பிறகு அமெரிக்காவில் பெட்ரோல் விலை கடுமையாக வீழ்ச்சியடையும் என்றார் திரு டிரம்ப். ஈரான் போர் பிரிக்ஸ் அமைப்புகளுக்குள் உறவை மாற்றியமைக்கிறது. புதுடில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சநிலை சந்திப்பு உறுப்பு நாடுகளின் கருத்து வேறுபாட்டையும் வெளிப்படுத்தியிருக்கிறது. சீனா, ரஷ்யா, ஈரான் ஆகிய நாடுகள் உலக விதிகளை பின்பற்றும் அதேவேளை விதிகளை வகுக்கும் நாடுகளாகவும் மாற வேண்டும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தினார். மத்திய கிழக்கில் எல்லா தரப்புகளிலும் பொறுப்புடன் செயல்பட வலியுறுத்தும் கூட்டு பிரகடனத்தை பிரிக்ஸ் நாடுகள் ஏற்றுக்கொண்டன. அதிகரிக்கும் சுங்கவரி, தன்னிச்சையான பொருளாதார தடைகள் ஆகியவற்றை பிரகடனம் குறை கூறியது. எனினும் எந்த நாட்டையும் தனிப்பட்ட முறையில் குற்றஞ்சாட்டுவதை பிரிக்ஸ் தவிர்த்திருக்கிறது. ரஷ்யாவின் உக்ரைன் போர் குறித்தும் பிரகடனத்தில் எந்த குறிப்பும் இடம்பெறவில்லை. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் செயற்கை நுண்ணறிவு குறித்த அபாயங்களை பெரிதுபடுத்த தேவையில்லை என்று கூறியிருக்கிறார். எச்சரிக்கப்படும் பல்வேறு அபாயங்கள் ஒருபோதும் நிகழாமல் போகலாம் என்றார் அவர். உலகில் வெகு வேகமாக முன்னேறும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பல்வேறு துறைகளில் அபாயங்களை ஏற்படுத்தலாம் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். அதன் தாக்கத்தை தணிக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் முன்னேறும் வேகத்தை மட்டுப்படுத்த வேண்டும் என்று ஓபன் ஏஐ, அந்த்ரபிக் போன்ற முன்னணி செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்களின் தலைவர்கள் வலியுறுத்துகின்றனர். ஆனால் செயற்கை நுண்ணறிவுத் துறையில் சீனாவை விட அமெரிக்கா முன்னிலை வகிக்க வேண்டியது முக்கியம் என்று திரு டிரம்ப் கூறினார். செயற்கை நுண்ணறிவுத் துறையில் வெற்றி பெறும் நாடே முதன்மை பெறும் என்றார் அவர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உக்ரைனுக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியது. அத்தகைய தாக்குதலை உக்ரைன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று திரு டிரம்ப் வலியுறுத்தினார். உக்ரைனின் தாக்குதலால் எண்ணெய் பற்றாக்குறை ஏற்படுவதாக அவர் சுட்டினார். 2 பயணமாக அயர்லாந்து சென்றுள்ள வேளையில் திரு டிரம்ப் அவ்வாறு கூறினார். உக்ரைன் போலந்து எல்லையில் ஒரு ரயில் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருக்கிறது. பிரிட்டனின் முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன், ஐரோப்பாவின் முன்னணி பாதுகாப்பு அதிகாரிகள் ஆகியோர் அந்த இடத்தை கடந்து சென்ற சற்று நேரத்தில் ரஷ்யா தாக்குதல் நடத்தியது. ரயிலின் இயந்திரம் சேதமடைந்தது. பயணிகள் அனைவரும் வெளியேற்றப்பட்டனர். வேறு பாதிப்பு இல்லை என்று உக்ரைன் அதிகாரிகள் கூறினர். மேற்கு உக்ரைனின் ரயில் கட்டமைப்பில் தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா கூறியது. அரச தந்திரிகள் சென்ற ரயில் குறிவைக்கப்பட்டிருக்கலாம் என்று உக்ரைன் தெரிவித்தது. குரோஷியாவின் பிராக் தீவில் காட்டுத்தீ பரவுவதால் சுமார் 500 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். பிராக் தீவு புகழ்பெற்ற சுற்றுலா தலம். அங்குள்ள கடற்கரையின் வெண்ணிற மணல் சுற்றுப்பயணிகளை சுண்டி இழுக்கும். பிராக்தேவின் மெல்னா எனும் சிறிய நகரை காட்டுத்தீ நெருங்குவதால் அதிகாரிகள் மக்களை வெளியேற்றினர். 2 காயமடைந்தனர். பலத்த காற்று வீசுகிறது. சுமார் 8600 ஹெக்டர் நிலப்பரப்பு காட்டுத்தீயில் பொசுங்கி போனது. அது மன்ஹாட்டன் நகரின் மூன்றில் இரண்டு பங்குக்கு சமம். பிராக்தேவில் காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணி தொடர்கிறது. இந்தோனேசிய மீட்புக் குழுவினர் படகு விபத்தில் காணாமல் போனோரை தீவிரமாக தேடி வருகின்றனர். 6 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. படகு கவிழ்ந்த இடத்துக்கருகில் சென்ற வேறு படகுகள் மூலம் 107 பேர் மீட்கப்பட்டனர். இந்தோனேசியாவின் ஜாவா கடலில் சென்று கொண்டிருந்த படகு மோசமான வானிலையால் கவிழ்ந்தது. அப்போது படகில் 240 பேர் இருந்தனர். அவர்களில் 129 பேரை காணவில்லை. படகு கடைசியாக காணப்பட்ட இடத்துக்கு அப்பாலும் தேடல் பணி விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. கடல் கொந்தளித்த போது 3 மீட்டர் உயரத்துக்கு அலைகள் எழுந்தன. படகு ஒருபுறமாய் சாய்வதாக மாலுமி அவசர உதவிக்கு அழைப்பு விடுத்தார். சற்று நேரத்தில் படகு கவிழ்ந்த தகவல் கிடைத்தது என்று அதிகாரிகள் கூறினர்.
1: சொல்லும் பொருளும் ட்ரான்சாக்ஷன் பரிவர்த்தனை. மோசடிகளில் சிக்காமல் இருக்க எப்போதும் வங்கிக் கணக்கின் பரிவர்த்தனைகளை கண்காணிப்பது நல்லது. ட்ரான்சாக்ஷன் பரிவர்த்தனை.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: உங்க முகம் கூட என்னால பார்க்க முடியாது.
3: மேஜர் மெடிக்கல் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க.
4: பார்வை மங்கும் முன்பே பிரச்சனையை கண்டுபிடிக்க முடியுமா?
5: கண்ணாடி இல்லாத ஒரு லைஃப் வந்து அவருக்கு கொடுக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன்.
4: கண் பராமரிப்பை தொழில்நுட்பம் எவ்வாறு மாற்றி வருகிறது?
6: Even 80-90 year old people glasses ஏ தேவல்ல.
7: ரோபோட்டிக் சர்ஜரி வரப்போகுது.
4: வசந்தத்தில் வரும் புதன் இரவு 9:30 மணிக்கு எதிரொலி.

0: வணக்கம் சிங்கை ஆதரவு பிஒய்டி பிஒய்டி ஃபுனான் பிடோக் மால் சாலை காட்சிகளுக்கு சென்று சிறந்த பிஒய்டி சலுகைகளை பெறுங்கள். பிரத்யேக சாலை காட்சி சலுகைகள், சிறந்த விலையில் வாகனங்கள் என இன்னும் பல. இன்றே டென்சஸ் சாலை காட்சிகளுக்கு செல்லுங்கள்.
1: செப்டம்பர் 15 தேதி மாலை மணி 6:20 சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படை தீவு முழுவதற்குமான பொது எச்சரிக்கை முறை மற்றும் SG செக்யூர் செயலி ஆகியவை வழி முக்கிய தகவல் சமிக்ஞையை ஒலிக்க செய்யும். பதற்றம் அடையாதீர்கள். அந்த ஒலியை நீங்கள் கேட்டவுடன் பொது எச்சரிக்கை முறை ஒலியை பற்றி தெரிந்து கொள்ள உள்ளூர் வானொலி நிலையம் அல்லது கட்டணம் இல்லாத தொலைக்காட்சி ஒளிவழி ஒன்றை நாடுங்கள். இந்த தகவலை வழங்குகிறது SCDF.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சே குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
4: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
5: ஜோதி ஸ்டார், புஷ்பக

0: வணக்கம் சிங்கை. ரோமியோ ஜூலியட் திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெற்றது அனிருத் மற்றும் குழுவினர். அந்த பாடல வழங்கி இருந்தாங்க. நேரம் இப்பொழுது சரியாக காலை 7:13 ஆகி விட்டது. உங்களுக்காக காலை 10 மணி வரையிலும் இன்று தன்னந்தனிய நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறேன் நான் சஜினி. சரி நேர்களே, இப்ப உங்களுக்காக கார் பந்து செய்திகள். இபிஎல் ஆட்டங்கள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நேற்று ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 13 நடைபெற்ற ஆட்டங்கள் நிலவரங்களை நான் உங்களுக்கு வழங்க இருக்கேங்க. அதாவது நேற்று சண்டர்லண்ட் ஆர்சனலை சந்திச்சிருந்தாங்க. இந்த ஆட்டத்துல ஆர்சனல் 2 புகுத்தி சண்டர்லண்ட் வீழ்த்தி அடிச்சிட்டாங்க. அதனால தான் நம்ம ரவிஜி இன்னைக்கு வேலைக்கு வரலையோ, எனக்கு சந்தேகமா இருக்கு. பரவாயில்ல, நாளைக்கு நம்ம கேட்டுடலாம். சரி, கவென்ட்ரி பிரைட்டன் பொருதிய ஆட்டத்துல பிரைட்டன் 5 புகுத்தி ஆட்டத்தை வென்றிருக்காங்க. மான்செஸ்டர் யுனைடெட் மேன் சிட்டி பொருதிய ஆட்டத்துல மேன் சிட்டி 1 புகுத்தி ஆட்டத்தை வென்றிருக்காங்க. இன்று அதாவது நாளை அதிகாலை 3 லீட்ஸ் நியூ காசல் சந்திக்கும் ஆட்டம் நடைபெறவிருக்கின்றது. இந்த ஆட்டத்தின் நிலவரத்தை நான் உங்களுக்கு நாளைக்கு வழங்குறேங்க. ஏன் நான் கொஞ்சம் சந்தேகத்தோட நானும் சொன்னேன், நாளைக்கு ரவிஜி வந்துருவாரா இல்லையானு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. வந்துருவாருன்னு நம்பிக்கையில நாங்க நாளைக்கு உங்களுக்காக இந்த ஆட்ட நிலவரத்தை வழங்குறோங்க. சரி, பலரும் வந்து சாலைகள்ல பயணம் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கான போக்குவரத்து நிலவரம் இதோ.
1: 96.8 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக சாங்கியை நோக்கி செல்லும் PIE ஜலான் யூனோஸுக்கு பிறகு முதல் தடத்தில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளதால் அந்த பகுதியில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: தங்க நகைகளை நீங்க அணியும் போது அது ஒரே அளவுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. சங்கிலிகளை நீங்க அடுக்கி அணியும் போது வெவ்வேறு நீளங்களை நீங்க தெரிவு செய்யலாம். முதல்ல ஒரு மெலிதான சங்கிலி, அதற்கு கீழே சற்று நீளமான சங்கிலி, அதன் கீழே அழகான ஒரு பதக்கம் கொண்ட இன்னொரு சங்கிலிய நீங்க லேயர் செய்யலாம். உடனே உங்க தோற்றத்தை பாருங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கும், அழகா காணப்படும். மஞ்சள் தங்கத்துடன் இளஞ்சிவப்பு நிற தங்கம் அல்லது வெள்ளை தங்கத்தை நீங்க சேர்த்து அணியும் போது அது பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க. ஆனா ஒரு விஷயம் இதை நீங்க நினைவில் கொள்ளணும், ஒரே ஒரு நகையை மட்டும் முக்கியமாக காட்டுங்க. அப்படி நீங்க பெரிய காதணி அணியறதா இருந்தீங்கன்னா உங்களுடைய சங்கிலிய எளிமையான ஒரு சங்கிலியா வச்சுக்கோங்க. அப்படி பெரிய ஒரு சங்கிலி நீங்க அணிஞ்சீங்கன்னா உங்க காதணி கொஞ்சம் சிம்பிளா இருக்கணும், பாக்குறதுக்கு எளிமையா இருக்கணும். தங்கத்தின் அழகு அதிகமா அணிவதுல இல்ல, சரியா கோர்வையா நீங்க எப்படி அணிவதுல தான் இருக்குது. இந்த தகவல உங்களுக்கு வழங்கியது ஜாயல் காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
7: Maverick Events and Production வழங்கும் மசாலா காபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். இசை ரசிகர்களே, 8 பிறகு மசாலா காபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காபி தனித்துவமான ஃபியூஷன் இசை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7:00 D-Marquee, Downtown Eastdale. Masala Coffee, live in Singapore. The Return Tour. நுழைவுச்சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
8: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய iPhone 18 Pro Max இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1 மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50% தள்ளுபடி மற்றும் M1 பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg சென்று வேரியபிள் அப்பச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய iPhone 18 Pro Max இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
9: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.
9: வணக்கம் சிங்கை.
10: எடியே.

0: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
1: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
2: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
3: 8679664646
4: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
5: ஆமா, மில்கி மிஸ்ட் தயிர் சுத்தமான பாலில் இருந்து தயாரிக்கப்படுற சுவையான கட்டி தயிர். மில்கி மிஸ்ட் தயிர்
4: எல்லாரும் விரும்பி சாப்பிடுற சுவையான தயிர்.
5: மில்கி மிஸ்ட் தயிர்
4: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு எங்ககிட்ட இருந்தே இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
5: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
4: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர். இருந்தாலும் நல்லா ஆராய்ச்சி செய்து பதில வந்து சொன்னீங்கன்னா சிறப்பாக இருக்கும். சரி, உங்களுக்கான முதல் தகவல் இதோ. இன்று அனைத்துலக புள்ளி தினம் அனுசரிக்கப்படுகின்றது. இன்டர்நேஷனல் டாட் டே இன்று அனுசரிக்கப்படுகின்றது. அடுத்த தகவல், சிங்கப்பூரில் உள்ள லோனி நெடுஞ்சாலை, லோனி ஹைவேயில வேக வரம்பு மணிக்கு 70 கிலோமீட்டர் ஆகும். மூன்றாவது தகவல், இபிஎல் ஆட்டங்கள்ல நாளை லீட்ஸ் நியூ காசல அதிகாலை 3 சந்திக்கிறாங்க. இந்த 3 தகவல்கள்ல எந்த தகவல் பொய்யான தகவல்? உங்களுடைய பதில்களை இப்பவே 9678889 என்ற எண்ணுக்கு அனுப்பி வச்சிருங்க. அடுத்து உங்களுக்காக மை டியர் மார்த்தாண்டன் திரைப்படத்தில இருந்து பாடல் இடம்பெறுகிறது. SP பாலசுப்ரமணியம் பாடலோட வராரு. அதனைத் தொடர்ந்து சின்ன தம்பி பெரிய தம்பி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் காத்துக்கொண்டிருக்கின்றது. கேட்ட மகள்கள், இது உங்கள் வணக்கம் சேங்க.

0: செம்பட்டதால
1: நாய் இதே நாள் நேரம்
0: ரொம்ப நல்ல நேரம்.
1: பொண்ணு
2: எங்க மாமன் பொண்ணு
1: மாப்பிள்ள
0: ரொம்ப ரொம்ப நல்ல மாப்பிள்ள.

0: சார்ஜு.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
1: சுவையாக சமைக்க
3: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: ஏலக்காய் இத விழா காலங்கள்ல இனிப்பு பதார்த்தங்களை செய்யும் பொழுது நம்ம அதிகமா சேர்த்து கொள்வோம். நெய் சக்கரை போலவே இனிப்பு பதார்த்தங்களுக்கு சுவை சேர்ப்பது மனம் கொடுப்பது இந்த ஏலக்காய். இந்த இனிப்பு பதார்த்தங்களை செய்வதற்கு தேவையான ஏலக்காவை பெரும்பாலும் அரைக்கும் பொழுது அது கொர கொரன்னு இருக்கும். அத பலகாரத்துல சேர்த்தா கடிக்கும் போது கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனால தூள் போன்ற ஏலக்காய் வேணும்னா ஒரு சிட்டிகை அளவு சர்க்கரையோ ஏலக்காவையும் சேர்த்து அரைச்சு பாருங்க. இப்படி அரைக்கப்படும் ஏலக்காய் தோலை நீங்க பலகாரங்களுக்கு மட்டும் இல்லைங்க, காஃபி அல்லது தேநீர் கலக்கும் போது இந்த ஏலக்காய் தூளை சேர்த்தீங்கன்னா உங்க காஃபி அல்லது தேநீர் தூக்கலா இருக்குங்க.
2: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.
4: மீண்டும் உங்களுக்காக அந்த மூன்று தகவல்கள். முதல் தகவல், இன்று அனைத்து உலக புள்ளி தினம் அனுசரிக்கப்படுகின்றது. இன்டர்நேஷனல் டாட் டே இன்று அனுசரிக்கப்படுகின்றது. இரண்டாவது தகவல், லார்னி ஹைவேயின் வேக வரம்பு மணிக்கு 70 கிலோமீட்டர் ஆகும். மூன்றாவது தகவல், EPL ஆட்டங்களை பொறுத்த வரையிலும் லீட்ஸ் நியூ காசல் சந்திக்கும் ஆட்டம் நாளை அதிகாலை 3 மணிக்கு இடம்பெறும். இந்த மூன்று தகவல்கள்ல எந்த தகவல் பொய்யானது அப்படின்னு நான் கேட்டிருந்தேன், சரியான பதில பல நேயர்கள் சொல்லியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இருந்தாலும் சரியான பதிலை சொன்ன முதல் 2 நேயர்கள் யார் என்றால் மாரி ஸ்ரீனிவாசன், விவி அருள்.
5: சரியான பதில்.
4: வாழ்த்துகள். உங்களுக்கு ஜோதி சோபுஷ்ப கடை வழங்கும் லவிஸ்டர் காஃபி பரிசாக கிடைக்கின்றது. இன்டர்நேஷனல் டாட் டே, அனைத்து உலக புள்ளி தினம் இன்று அனுசரிக்கப்படவில்லை, அது நாளை செப்டம்பர் 15 அனுசரிக்கப்படுகின்றது. இதுதாங்க தவறான தகவல். அடுத்த 2 தகவல்களும் சரியான தகவல். லார்னி ஹைவேயின் வேக வரம்பு மணிக்கு 70 கிலோமீட்டர். EPL ஆட்டங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது லீட்ஸ் நியூ காசல் சந்திக்கும் ஆட்டம் நாளை அதிகாலை 3 மணிக்கு இடம்பெறும். சரி, போட்டியில் பங்கு பெற்ற நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம இவ்வாறு நட்சத்திரம் நவரச நாயகன் கார்த்திக் நடித்திருக்கும் திரைப்படங்கள்ல இருந்து பாடல்களை கேட்க இருக்கோங்க. அதற்கு முன்பு வாங்க போக்குவரத்து நிலவரத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம்.
6: 96.8 போக்குவரத்து நிலவரம்.
4: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
7: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
8: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
7: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
9: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
10: கொஞ்சம்
4: சிந்தனை
10: நிறைந்த புன்னகை.

0: வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர், இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: இவ்வாறு நட்சத்திரம் நவரச நாயகன் கார்த்திக் நடித்திருந்த இரு திரைப்படங்கள்ல இருந்து உங்களுக்காக பாடல்கள் ஒலித்தன. தர்மபத்தினி திரைப்படத்தில இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. இசைஞானி இளையராஜா எஸ் ஜானகி அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு சொல்ல துடிக்குது மனசு திரைப்படத்தில இருந்து பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது. நேற்று செப்டம்பர் 13 1960 பிறந்தார் முரளி கார்த்திகேயன் முத்துராமன். 1981 இயக்குனர் பாரதி ராஜா அறிமுகத்தால் அலைகள் ஓய்வதில்லை என்ற திரைப்படத்தின் வாயிலாக திரையுலகிற்கு அறிமுகமானார் நவரச நாயகன் கார்த்திக். அதே ஆண்டு 1981 தமிழ்நாடு அரசாங்கத்திடமிருந்து சிறந்த புதுமுகத்திற்கான விருதையும் வென்றார் கார்த்திக். கார்த்திகோடைய நடிப்புல எனக்கு ரொம்ப பிடிச்சது அவருடைய நகைச்சுவை தாங்க. அவரு நகைச்சுவை செய்யும் பொழுது அவர் இப்ப என்ன செஞ்சாரு அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு யோசிக்க தோணும். ஆனா ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஃபேஸோட, அதாவது ரொம்ப சீரியஸான ஒரு முகத்தோட அப்படி நகைச்சுவை பண்ணிட்டு போயிருவாரு, இல்ல ரொம்ப பாவப்பட்ட ஒரு முகத்தோட செஞ்சுட்டு போயிருவாரு, அது வந்து எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கு. அது மட்டும் இல்ல, அவரும் கவுண்டமணியும் சேர்ந்தாலே அடேங்க சிரிப்போ சிரிப்பு தாங்க. குறிப்பா மேட்டுக்குடி திரைப்படத்தின் நகைச்சுவை காட்சிகள்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இன்னைக்கும் நான் மறக்கவே மாட்டேங்க. இந்த வாரம் முழுக்க உங்களுக்காக 9:06 நவரச நாயகன் கார்த்திக் நடித்திருக்கும் திரைப்படங்கள்ல இருந்து பாடல்கள் ஒலியேறவிருக்கின்றன. நீங்க எல்லாரும் கேட்டு ரசிப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். சரி நேர்களே, இன்னும் கொஞ்ச நேரத்துல காலை 8 செய்திகள் இடம்பெறவிருக்கின்றன. செய்திகளுக்கு பிறகு நாம திரு செல்வரதிய சந்திக்க போறோங்க. தொண்டூழியம் இதை செய்வதற்கு செய்ததற்காக அவருக்கு ஒரு சமீபத்துல ஒரு விருது கிடைத்தது. அதை பற்றி மேலும் நாம தெரிஞ்சுக்க போறோங்க. இதை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ந்து வானொலி பக்கமாவே இருங்க. பேஸ்புக் வாயிலாகவும் நாங்க உங்களோட நேரடியா இணைய இருக்கோங்க. இது உங்கள் வணக்கம் சிங்கை.
3: 9:08
2: சிடிஇயை நோக்கி செல்லும் SLE லென்டோ அவென்யூவிற்கு பிறகும், நகரத்தை நோக்கி செல்லும் வெஸ்ட் கோஸ் ஹைவே, வெஸ்ட் கோஸ் ஹைவே பிளைஓவர் அங்கேயும் வாகனங்கள் பழுதாகி உள்ளன.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: புதிய சாம்சங் கேலக்ஸி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்பவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
8: ஸ்டார்ஹப், we got you.
9: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
10: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
9: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
10: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
9: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கேன்.
10: ஸ்கில்ஸ் பியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
9: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
11: ஒவ்வொரு நாளும் பின்னிரவு 3:00 மறக்க முடியாத அன்றைய காணங்கள்.

0: சிங்கை ஆதரவு BYD ஃபுனான் பிடோக் மால் சாலை காட்சிகளுக்கு சென்று சிறந்த BYD சலுகைகளை பெறுங்கள். பிரத்யேக சாலை காட்சி சலுகைகள், சிறந்த விலையில் வாகனங்கள் என இன்னும் பல. இன்றே டென்சஸ் சாலை காட்சிகளுக்கு செல்லுங்கள்.
1: வணக்கம். காலை மணி 8, மீடியா ஒலி 968, செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானின் எண்ணெய் வளத்தை அமெரிக்கா தொடர்ந்து தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வாய்ப்பு உண்டு என்று கூறியிருக்கிறார். வெனிசுவேலாவின் மாபெரும் எண்ணெய் வளத்தில் 1/5 ஒரு பகுதியை கைப்பற்றும் அமெரிக்காவின் அண்மைய ஒப்பந்தத்தை அவர் சுட்டினார். அயர்லாந்து சென்றுள்ள திரு டிரம்ப் இந்த ஆண்டுக்குள் ஈரான் போர் முடிவடையும் என்று எதிர்பார்ப்பதாக கூறினார். நவம்பரில் நடைபெறவுள்ள அமெரிக்க இடைத்தவணை தேர்தலுக்கு பின்னர் போர் முடிவடையலாம், பிறகு அமெரிக்காவில் பெட்ரோல் விலை கடுமையாக வீழ்ச்சியடையும் என்றார் அவர். இதற்கிடையே ஹொர்முஸ் நீரிணை தொடர்பான முக்கியமான ஆலோசனை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக ஒமான் தெரிவித்திருக்கிறது. ஈரானோடும் வளைகுடா நாடுகளோடும் கலந்து பேச ஒமான் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடத்தவிருந்தது. ஹொர்முஸ் நீரிணையின் எதிர்காலம் குறித்து அதில் முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று ஈரான் கூறியிருந்தது. ஈராக்கும் வளைகுடா நாடுகளும் ஆலோசனையில் கலந்து கொள்ளும் என்று ஈரான் தெரிவித்தது. ஆனால் ஓமான் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று பஹ்ரைன் கூறுகிறது. உரையாடலுக்கு ஆக்கப்பூர்வமான சூழலை உருவாக்க கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக ஓமான் தெரிவித்தது. பிப்ரவரி 28 அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது போர் தொடுத்தன. அப்போதிருந்து ஹொர்முஸ் நீரிணையை ஈரான் மூடி வைத்திருக்கிறது. ஈரானில் உள்ள துறைமுகங்களை அமெரிக்க கடற்படை முற்றுகையிட்டிருக்கிறது. அதனால் எண்ணெய் எரிவாயு விநியோகத்தில் பெரும் சுணக்கம் நீடிக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் செயற்கை நுண்ணறிவு குறித்த அபாயங்களை பெரிதுபடுத்த தேவையில்லை என்று கூறியிருக்கிறார். எச்சரிக்கப்படும் பல்வேறு அபாயங்கள் ஒருபோதும் நிகழாமல் போகலாம் என்றார் அவர். உலகில் வெகு வேகமாக முன்னேறும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பல்வேறு துறைகளில் அபாயங்களை ஏற்படுத்தலாம் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். அதன் தாக்கத்தை தணிக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் முன்னேறும் வேகத்தை மட்டுப்படுத்த வேண்டும் என்று ஓபன்ஏஐ, அந்த்ரோபிக் போன்ற முன்னணி செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்களின் தலைவர்கள் வலியுறுத்துகின்றனர். ஆனால் செயற்கை நுண்ணறிவு துறையில் சீனாவை விட அமெரிக்கா முன்னிலை வகிக்க வேண்டியது முக்கியம் என்று திரு டிரம்ப் கூறினார்.
2: We're leading China in AI. We're the most sophisticated country in the world. And frankly, I want to keep it that way because whoever wins AI wins.
1: செயற்கை நுண்ணறிவு துறையில் வெற்றி பெறும் நாடே முதன்மை பெறும் என்றார் திரு டிரம்ப். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உக்ரைனுக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியது. அத்தகைய தாக்குதலை உக்ரைன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று திரு டிரம்ப் வலியுறுத்தினார். உக்ரைனின் தாக்குதலால் எண்ணெய் பற்றாக்குறை ஏற்படுவதாக அவர் சுட்டினார். 2 பயணமாக அயர்லாந்து சென்றுள்ள வேளையில் திரு டிரம்ப் அவ்வாறு கூறினார். உக்ரைன் போலந்து எல்லையில் ஒரு ரயில் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருக்கிறது. பிரிட்டனின் முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன், ஐரோப்பாவின் முன்னணி பாதுகாப்பு அதிகாரிகள் ஆகியோர் அந்த இடத்தை கடந்து சென்ற சற்று நேரத்தில் ரஷ்யா தாக்குதல் நடத்தியது. ரயிலின் இயந்திரம் சேதமடைந்தது. பயணிகள் அனைவரும் வெளியேற்றப்பட்டனர். உயிர் பாதிப்பு இல்லை என்று உக்ரைன் அதிகாரிகள் கூறினர். மேற்கு உக்ரைனின் ரயில் கட்டமைப்பில் தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா கூறியது. அரச தந்திரிகள் சென்ற ரயில் குறிவைக்கப்பட்டிருக்கலாம் என்று உக்ரைன் தெரிவித்தது. ஈரான் போர் பிரிக்ஸ் அமைப்புக்குள் உறவை மாற்றியமைக்கிறது. புதுடில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சநிலை சந்திப்பு உறுப்பு நாடுகளிடையே கருத்து வேறுபாட்டையும் வெளிப்படுத்தியிருக்கிறது. சீனா, ரஷ்யா, ஈரான் ஆகிய நாடுகள் உலக விதிகளை பின்பற்றும் அதேவேளை விதிகளை வகுக்கும் நாடுகளாகவும் மாற வேண்டும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியிருக்கிறார். மத்திய கிழக்கில் எல்லா தரப்புகளும் பொறுப்புடன் செயல்பட வலியுறுத்தும் கூட்டு பிரகடனத்தை பிரிக்ஸ் நாடுகள் ஏற்றுக்கொண்டன. அதிகரிக்கும் சுங்கவரி, தன்னிச்சையான பொருளாதார தடைகள் ஆகியவற்றை பிரகடனம் குறை கூறியது. எனினும் எந்த நாட்டையும் தனிப்பட்ட முறையில் குற்றஞ்சாட்டுவதை பிரிக்ஸ் தவிர்த்திருக்கிறது. ரஷ்யாவின் உக்ரைன் போர் குறித்தும் பிரகடனத்தில் எந்த குறிப்பும் இடம்பெறவில்லை. போட்டி நாடுகளை கூட